0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப்டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: FM 107.8 அடுத்து வருவது.
1: நேற்று இன்று நாளை, நேற்று இன்று நாளை.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: ஒரு மனிதன் கலங்க ஒரு வார்த்தை போதுமானது, ஒரு மனிதன் மகிழ ஒரு வார்த்தை போதுமானது, ஒரு உறவு நெருங்க ஒரு வார்த்தை போதுமானது, ஒரு உறவு நொறுங்க ஒரு வார்த்தை போதுமானது, ஒரு காதல் உடைய ஒரு வார்த்தை போதுமானது, ஒரு காதல் துளிர்க்க ஒரு வார்த்தை போதுமானது. வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கையை நகர்த்தும் சக்கரங்கள். ஒரு வாழ்க்கையை வழிமாற்ற ஒரு வார்த்தை போதுமானது. வணக்கம் நேயர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. வார்த்தைக்கு எவ்வளவு பவர் பார்த்தீங்களா? ஒரு உறவு நெருக்கமாக ஆகணும் அப்படின்னாலும் ஒரு வார்த்தை தான் தேவைப்படுது. அந்த உறவு உடைஞ்சி போகணும் அப்படின்னாலும் ஒரு வார்த்தை தான் தேவையாக இருக்கிறது. அதனால் வார்த்தைகளை நாம் சரியாக கரெக்டான வார்த்தைகளையே நாம் தேர்ந்தெடுத்த சொற்களையே நாம் பயன்படுத்த வேண்டும். அதுதான் இன்றைக்கி நான் சொன்ன ஒரு கருத்தாக இருக்கும். அதை தொடர்ந்து ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லலாமா? என்ன ஸ்டோரி அப்படின்னா, நாம் நினச்ச பஸ்ஸில் போய் நினச்ச ஊருக்கெலாம் போய் சேர முடியாது. நமக்கான ஒரு ட்ரெயினோ ஒரு பஸ்ஸோ இல்லை, நமக்கான அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விமான பயணத்துக்கான அந்த கரெக்டான அந்த விமானம் வந்தால் மட்டும்தான் நமக்கான ஊரை போய் சேரவே முடியும். அது இல்லாமல் கிடைச்ச பஸ்லலாம் ஏறி எப்படி எப்படியோ போய் எப்படி எப்படியோ போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக போக முடியாதுங்க. இப்படி தான் ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணு இருக்கா பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் நிறைய பஸ்ஸெலாம் வருது, ஆனால் எந்த பஸ்லேயுமே ஏறல. அப்போ அங்கேருந்த ஒருத்தர் ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் கேட்குறாரு, என்னம்மா ரொம்ப நேரமாக நிற்கிற ஆனால் எந்த பஸ்லேயுமே ஏற மாட்டேன்றியா, அப்படி நீ எந்த ஊர் தாம்மா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பொண்ணு அந்த ஊருக்கு போகிற அவளுடைய ஊரை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு, ஓ அப்படியா, அந்த பேருந்தா வந்துடும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கரெக்டான அவளுடைய பேருந்து வந்துடுது, அப்போ தான் ஏறி போகிறா. கரெக்டான ஊரையும் போய் சேர்ந்துடா, அதை விட்டுட்டு ஏதேதோ ஒரு ஷார்ட்கட்டில் இப்படி போகலாம் அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருந்துகள் அவள் ஏறி போயிருந்தா அப்படின்னா நேரம் கூட விரயமாயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒருவேளை அந்த பேருந்து என்ன சொல்கிறதுனா நேரம் கரெக்டாக இல்லாமல் நிறைய லேட் ஆகிருக்கலாம். இப்படிலாம் ஆகும்போது சரியான பேருந்தில் பயணிக்கும் பொழுது அவருடைய பயணமும் கூட சுலபமாகவே முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி அவள் என்ன பண்ணிட்டு இருந்தா, அவ்வளவு நேரமும் காத்திருந்தா, பொறுமையாகவே இருந்திருந்தா, அந்த மாதிரி தாங்க. நம்ம வெற்றி பெறத்துக்கும் சில காலங்கள் எடுத்துக்கும், அது வரைக்கும் நாம் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். முயற்சியை மட்டும் நாம் கைவிட்டுடவே கூடாது. ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இசை அமைப்பாளர் தேவா அவர்களை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பார், அவர் வந்துட்டு ஒரு இசை அமைப்பாளராக திரைத்துறைக்கு வரும் பொழுது அவருடைய வயது 40. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இசை அமைப்பாளர். தலையில் வச்சு நம்ம அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறோம், பாடல்களை அவ்வளவோ ரசிக்கிறோம். ஆனால் அவர் இசை துறைக்கு வந்த பொழுது அவருடைய வயது 40. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கொஞ்சம் ஒரு 20, 25, 30 வயசுக்குள்ளாரே சே நமக்கு ஏஜ் ஆகிடுச்சுப்பா, இனிமேல் நம்மளால் சாதிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசை தளர விட்டுடுறோம். அதுதான் கூடவே கூடாது. எப்போவுமே மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. வயசை வந்துட்டு ஒரு தலையில் கொண்டுட்டு போய் எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு வச்சுட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய கோல் என்னவோ அதை நோக்கி போய்கிட்டே இருங்க. 40 நீங்கள் வெற்றி பெறலாம், 60 வெற்றி பெறலாம், ஏன் 100 வயதில் கூட வெற்றி பெறலாம். நீங்க வெற்றி பெறணும் நினைச்சிட்டீங்கன்னா அதுக்காக கடுமையா உழைச்சுக்கிட்டே இருங்க. அதுதாங்க இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கிறது. வானிலை நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். மழைக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. அதற்கு முன்பாக நம்ம வெப்பநிலை எப்படி இருக்கு அப்படின்றதையும் தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு உயர்ந்தபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸும் இருக்கும். தென்மேற்கு பருவமழை June 1 முதல் September 31 வரை நீடிக்கும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கிறது. நடப்பு ஆண்டு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கிறது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அருகே வரக்கூடிய 22ஆம் தேதி தொடங்க வேண்டிய தென்மேற்கு பருவமழை நேற்றே தொடங்கியாச்சு. சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்துல கடந்த சில நாட்களாக பரவலாக லேசான மழை பெய்து வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று முன்தினம் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நிலவியிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய 19ஆம் தேதி வரைக்கும் சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சென்னை வானிலை ஆய்வு மையம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல் உள்ளங்களையும் வாழ்த்துகிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்றைய நாளுக்கான சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக தொலைத்தொடர்பு தினம், உலக உயர் ரத்த அழுத்த தினம்ங்க. ஒரு 2 பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, பசித்த மானிடம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த புத்தகத்தை எழுதினவர் கரிச்சான் குஞ்சு. இந்த பசித்த மானிடம், இந்த டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பசி பற்றி நமக்கு வந்து சொல்ல வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பசி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது, உணவு பசி. ஆனால் இந்த புத்தகம் பேசியிருக்கிற விஷயங்கள் பலவிதமான பசிகள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து உடல் பசிக்குது அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனால் இந்த பசி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லைங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பசி இந்த பசி கூடவே இருக்கும். ஒன்று அதிகார பசி, அதாவது நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போகணும், அது சார்ந்த பசி, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதிகாரத்தை அடையணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தாண்டி ஒரு அமைதி வந்து இருக்குது, அந்த அமைதியை தேடி நம்ம வந்து போகலாம் அப்படின்னா அது கூட ஒரு பசி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே பலவிதமான பசிகள் இருக்கு இல்லைங்களா. அந்த பசியை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் பசித்த மானிடம். இந்த ஒரு நாவலில் இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் வராங்க. ஒரு கதாபாத்திரம் அதிகாரம் அப்படின்ற பசியை நோக்கி போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம், இன்னொரு கதாபாத்திரம் இதெல்லாம் எதுக்கு, இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி பசி தேவைப்படுற ஒரு மனிதர். இப்படி ரெண்டு பேரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு கதை தான். இந்த ரெண்டு பசி பற்றி மட்டும்தான் இந்த ஒரு புத்தகம் பேசுதா அப்படின்னா இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த மாதிரியான பசி வந்து இருக்குது அப்படின்றத இந்த புத்தகம் வந்து பேசுதுங்க. அதுவும் குறிப்பாக ஒரு அமைதியை தேடி போகிறவங்க, வாழ்க்கையே வந்து ஒரு சும்மா, நாம தான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க, அந்த மனநிலைக்கு கிட்ட இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அந்த ஒரு நபர்களுக்கான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கரிச்சான் குஞ்சு அவர்களுடைய பசித்த மானிடம். கட்டாயமாக வாங்கி படிங்க இந்த ஒரு புத்தகத்தை. நன்றி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம், என் பெயர் மோனிகா, நான் சேலத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. யாதும் ஊரே யாவரும் கேளீர்.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
5: நேரம் காலை 7:18 ஆகிறது. இணைந்து நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் விஜயபிரியா. இன்று காலை 11 மணிக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சி வரவிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன தலைப்புன்னு கேட்டீங்கன்னா, நீங்க முதல் முறையா பயன்படுத்திய போன் நினைவு இருக்கிறதா? இதுதாங்க இன்றைக்கான தலைப்பாக இருக்கிறது. எல்லாருக்குமே மொபைல் பத்தின ஒரு கதைகள்லாம் இருக்கும், ஒரு நினைவு கதைகள், ஃபிளாஷ்பேக் ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதையெல்லாம் நீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில சொல்லலாம். முதலாக நீங்க என்ன போன் யூஸ் பண்ணீங்க அதையும் நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். காலை 11 மணிக்கு நீங்க கால் பண்ணி எங்களோட பேசலாம். 9787-7107 அப்படின்ற எண்ணிற்கு அழைத்து இப்போ நாம என்ன மாதிரி வேலைவாய்ப்பு தகவல்லாம் இருக்கு அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். முதலாவதாக, பள்ளிகளில் பணியாற்ற விரும்பும் ஆசிரியர்களுக்கான சிடெட் ஆசிரியர் தகுதி தேர்வானது செப்டம்பர் 6 நடத்தப்படும் என்று சிபிஎஸ்இன்னு சொல்லக்கூடிய மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்திருக்கிறது. விருப்பம் இருக்கிறவங்க இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். இணையதள முகவரி சிடெட் மற்றும் ஒரு வெப்சைட் இருக்குங்க, www.cbse.gov.in. கடைசி நாள் விண்ணப்பத்திற்கான கடைசி நாள் ஜூன் 10. அடுத்ததாக, ரயில்வே துறையில் நாடு முழுவதும் உதவி லோகோ பைலட் சொல்லக்கூடிய ரயில் ஓட்டுநர் பணிக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மொத்தம் 11,127 பேர் தேர்வு செய்யப்பட இருக்கிறாங்க. இதற்கான கல்வி தகுதி 10 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், ஐடிஐ படித்திருக்க வேண்டும். இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அதற்கான இணையதளம் முகவரி rrbapply.gov.in அல்லது rrbchennai.gov.in. இந்த ரெண்டு வெப்சைட்லையும் போயிட்டு நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க இந்த ரயில்வே துறையில் உதவி லோகோ பைலட்டை சொல்லக்கூடிய ரயில் ஓட்டுநர் பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதில் தமிழ் மொழியிலையும் தேர்வு எழுத முடியும், அதனால தமிழக இளைஞர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூன் 14. அடுத்ததாக, தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் இடிஐஐ தமிழ்நாடு சென்னையில் பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு யூடியூப் சேனலை உருவாக்குவது எப்படி அப்படின்ற தலைப்பில் 3 பயிற்சி திட்டமாக வழங்க இருக்கிறாங்க. மே 25 வரைக்கும் இந்த 3 பயிற்சியானது நடைபெற இருக்கிறது. காலை 10 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் சென்னையில் நடக்க இருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க இந்த பயிற்சியிலையும் கலந்து கொண்டு நீங்கள் ஒரு சமூக ஊடகத்தில் எப்படி உங்களுடைய ஒரு சேனலை உருவாக்கி நீங்கள் எப்படி அதிலிருந்து ஒரு வருமானத்தை இடலாம், அதற்கான ஒரு பயிற்சியாக தான் வழிக்கப்பட இருக்கிறது. விருப்பம் இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய தொலைபேசி அலைபேசி என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதன் மூலமாக நீங்கள் அழைத்தும் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நோட் பேனா கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? இப்போ நான் நம்பரை சொல்லட்டுமா? சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 93-60-22-12 93-60-22-12 இந்த எண்களுக்கு நீங்கள் அழைத்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். சென்னையில் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் 1 EDA இன்ஸ்டிடியூட் சாலை, சிட்கோ தொழில்துறை எஸ்டேட், இ காட்டான் தாங்கள் கிண்டியில் நடக்க இருக்குங்க இந்த பயிற்சியானது. ஸோ இதில் விருப்பம் இருக்கிறவங்க கலந்து கொள்ளலாம். அடுத்ததாக, மற்றொரு வேலைவாய்ப்பு தகவலும் இருக்கிறது. இது என்ன வேலைவாய்ப்பு தகவல்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வு ஆனவர்கள் மூலமாக நிரப்பப்படவும் இருக்கிறது. என்ன பணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களிலும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பதவி புதிதாக உருவாக்கப்பட்டு இருக்குங்க. அதற்காகத்தான் இந்த வேலைவாய்ப்பு தகவல். இதுலேயும் நேரடி பணி நியமன முறையும் இருக்கிறது. இதற்கு நீங்கள் வந்துட்டு அடிப்படையான கல்வி தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டப்படிப்போட தமிழ் மற்றும் ஆங்கில தட்டச்சு தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் நீங்கள் அணுகி உங்களுடைய வேலைவாய்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அடுத்ததாக, கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையத்தில் பார்த்தீங்கன்னா, இலவசமாக இந்த டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி இந்த மாதிரியான அரசு தேர்வுகளுக்கு இலவசமாகவே பயிற்சியானது வழங்கப்பட இருக்கிறது. 200 முதலாவதாக வரக்கூடிய 200 ஆர்வலர்களுக்கு கட்டணமில்லாமலே பயிற்சியானது வழங்கப்பட இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா, பயிற்சியில் சேர விருப்பம் இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மைய இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கணும். மே மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அதற்கான இணையதள முகவரி www.cecc.in. இந்த வெப்சைட்ல நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு இந்த பயிற்சி மையத்தில் பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளலாம். எங்கே நடக்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காலாஞ்சிப்பட்டி கிராமத்தில் இயங்கி வரக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் தாங்க நடக்க இருக்கிறது. அதனால் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் உடனடியாக இந்த பயிற்சி வகுப்பில் சேரணும்னு நினச்சிங்கன்னா, வெப்சைட்டில் போயிட்டு விண்ணப்பித்துக்கோங்க. www.cecci.in. இந்த வெப்சைட்டில் நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். ஜூன் மாதம் 2026 பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து நிறைய தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: நேரம் காலை 7:35 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் விஜயபிரியா. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாயிடுச்சு. எழுதிய மாணவர்கள் தங்களுடைய பள்ளிகளில் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை வாங்கிக் கொள்ளலாம். May 13 வழங்கப்பட்டுட்டு வருது. அதனால் இன்னும் யாரெல்லாம் உங்களுடைய மதிப்பெண் சான்றிதழ்களை வாங்காமல் இருக்கீங்களோ நீங்கள் உங்களுடைய பள்ளியில் போயிட்டு தலைமை ஆசிரியர்கிட்ட மதிப்பெண் சான்றிதழ்களை வாங்கிக் கொள்ளலாம். அடுத்ததாக சேலம் மாவட்டத்துடைய புதிய ஆட்சியராக இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் இதற்கு முன்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்திருக்கிறார். புதிதாக நம்மளுடைய சேலத்துக்கு கலெக்டராக வந்திருக்கக்கூடிய இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்களை நாம் வரவேற்கிறோம். அவருக்கு ஒரு இன்னும் நம்ம சேலத்துக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவர் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அவருக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நம்ம சொல்லிடலாம். இதற்கு முன்பாக இருந்த டாக்டர் அருண் தம்புராள் ஐஏஎஸ் அவர்கள் இப்பொழுது தலைமைச் செயலகத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறை இயக்குநராக பணிபுரிகிறார். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி சட்டம் வந்துட்டு July 1 முதல் அமலாகிறதுங்க. அதாவது என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்திற்கு பதிலாக தான் இப்போ இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதும் விக்ஷித் பாரத்ஜி ராம்ஜி அப்படின்ற இந்த திட்டம். அதாவது வளர்ந்த பாரதம் ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டம், இது தாங்க இந்த திட்டத்துடைய பெயர். July 1 அமலுக்கு வருது. 100 வேலை நாட்கள் இப்பொழுது 125 உயர்த்தப்பட்டும் இருக்கிறது. இதனுடைய நிதி பகிர்வு, அதாவது ஊதியம் வந்துட்டு இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா 60:40 மாறியும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கொடுக்கக்கூடிய அந்த பணத்தில் 60% நிதி வந்துட்டு மத்திய அரசும் 40% நிதி மாநில அரசும் அளிக்க இருக்கிறது. அடுத்ததாக தமிழகத்துடைய மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் கொண்டு வந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டமானது நம்ம சேலத்தில் நடைமுறைக்கு வந்திருக்குங்க. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை குழுவினர் குற்றம் எங்கெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அங்கே கண்காணிப்புலேயே இருப்பாங்க. பொது இடங்களில் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் பெண் பாதுகாவலர்கள் கண்காணிப்பிலேயே ஈடுபடுவாங்க. 24 ரோந்து பணியிலே செயல்படுவாங்க. யாராவது பாதிக்கப்பட்ட பெண்கள் இருந்தீங்க அப்படின்னா தைரியமா நீங்க காவல் அதிகாரிகள் கிட்ட புகார்களை தெரிவிக்கலாம். அப்படி இல்லைன்னா 100 அப்படின்ற எண்ணிற்கு அழைத்தும் நீங்க புகார்களை அளிக்கலாம். உடனடியாக ஆன் த ஸ்பாட்டுக்கே வந்து உரிய நடவடிக்கை எல்லாமே எடுப்பாங்க. ஏற்காட்டில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, அப்படி மீறி பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதை பயன்படுத்திய கடைக்கு நிறுவனங்கள் மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்காடு ஒன்றிய கமிஷனர் அவர்கள். அதனால் ஏற்காட்டுக்கு சுற்றுலா போகிறவங்களும் சரி, அங்கே கடைகள் வைத்து வியாபாரம் பண்ணுறவங்களும் சரி, பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாதீங்க, எடுத்துக்கிட்டும் போகாதீங்க அப்படின்றது தான் இப்போது நம்ம சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம், இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
2: நேரம் காலை 7:44 கேட்டுட்டு இருக்கீங்க நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் விஜயபிரியா. இப்போ ஒரு விவசாயிகளுக்கான ஒரு தகவல் தாங்க சொல்ல போறேன். என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஎம் கிஷான் திட்டத்துல இனி வழங்கப்படக்கூடிய 22வது தவணை கௌரவ ஊக்க தொகையானது வழங்கப்பட இருக்கிறது. அதை நீங்க பெறணும் அப்படின்னா தனித்துவ அடையாள எண் பெற வேண்டும். இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா அந்த தனித்துவ அடையாள எண்ணை வாங்காமலே இருக்கீங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தலைவாசல், கெங்கவள்ளி, மேச்சேரி, தாரமங்கலம், ஆத்தூர் வட்டாரங்களில் விவசாயிகளுடைய பதிவு குறைவாக இருக்கிறது. அதனால இந்த திட்டத்தில் நீங்கள் உதவித்தொகை ஊக்கத்தொகை வாங்கணும், உரங்கள் எல்லாம் பெறணும் அப்படின்னா இந்த தனித்துவ அடையாள எண் பெறணுங்க. இன்னும் யாரெல்லாம் இந்த தனித்துவ அடையாள எண் வாங்காமல் இருக்கீங்களோ, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கூடிய இ சேவை மையத்தில், அப்படி இல்லைன்னா வேளாண் விரிவாக்க முகாம்களில் சென்று நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதார் கார்டு கட்டாயம் தேவை, உங்கள் நிலம் பற்றின தகவல்கள் தேவைப்படுகிறது. ஸோ இந்த தகவல்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த தனித்துவ அடையாள எண்ணுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா, இந்த மே 25 தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வந்துட்டு உங்களுக்கு காலக்கெடுவானது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் இன்னும் யாரெல்லாம் விண்ணப்பிக்காமல் இருக்கீங்களோ நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, பெட்ரோலிய பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று இந்திய பிரதமர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, மேற்கு ஆசியாவில் நிலவக்கூடிய சூழலை கருத்தில் வச்சுதான் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ இதை குறைப்பதற்காக பெட்ரோல்

0: தமிழ்ல பாத்தீங்கன்னா எத்தனால் கலக்கக்கூடிய திட்டமும் நடைமுறைக்கு வந்தது. இப்போ 20% எத்தனால் வந்துட்டு பெட்ரோலோட கலக்கப்பட்டுட்டும் இருக்கிறது. முழுவதுமாக எத்தனாலேயே பயன்படுத்த கூடிய முறையையும் கூடிய விரைவில் வரலாம். அதற்கான பணிகளுமே நடந்துகிட்டே இருக்குங்க. இந்த பெட்ரோல் பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்னு அறிவிச்சதை தொடர்ந்து தமிழக ஆளுநர் அவர்களுமே கூட பார்த்தீங்கன்னா தங்களுடைய பாதுகாப்பு வாகனங்களுடைய எண்ணிக்கையையும் குறைச்சிருக்கிறாருங்க. 10 கான்வாய் பாதுகாப்பு வாகனங்களோட பயணித்து கொண்டு இருந்த தமிழக ஆளுநர் அவர்கள் இப்பொழுது 4 குறைத்திருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா பெட்ரோலுடைய அளவை குறைக்கணும், சிக்கனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சிக்கனத்துக்கு உரிய வழிமுறைகளை பின்பற்றணுங்க. தனி வாகனங்களில் பயணத்தை தவிர்த்துட்டு பொது வாகனங்களையே பயன்படுத்தலாம். எரிபொருள் சிக்கனம் அப்படின்றது பொருளாதார சிக்கலை வந்துட்டு சமாளிக்கும். அதே மாதிரி மின்சாரத்தையுமே நம்ம சிக்கனமாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா வீட்டுடைய பொருளாதார வளர்ச்சி மேம்படுங்க, நாட்டின் பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும் அப்படின்றது தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. நம்ம எல்லாருமே கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. அதனால் இன்றைய சேமிப்பு தான் எதிர்காலத்துக்கான ஒரு சேமிப்புக்கான ஒரு வழிவகையாகவும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலக கோப்பை கால்பந்து போட்டி 11 முதல் July 19 வரைக்கும் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ கனடாவில் நடக்க இருக்குங்க. உலகக்கோப்பை தொடர் 11 மெக்சிகோ சிட்டியில் துவங்குது. ஃபைனல் போட்டி பார்த்திங்கன்னா July 19 அமெரிக்காவின் நியூ ஜெர்சியிலையும் நடக்க இருக்கிறது. மொத்தம் 39 104 16 நகரங்களில் நடக்க இருக்கிறது. இனிமேல் கிரிக்கெட்டை தொடர்ந்து இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணி பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதையும் என்ஜாய் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு பாடல் வரை காத்திருக்கிறது. பாடலை தொடர்ந்து மீண்டும் நாம் நிகழ்ச்சியில் இணையலாம்.
1: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: டாப் 10 மியூசிக் டாப் 10 மியூசிக்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
3: நேரம் காலை 7:52 நீங்க கேட்டுட்டு ரசித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நேற்று இன்று நாளை. இன்னைக்கு காலையில 11:00 அழைப்பதியார நிகழ்ச்சி வரவிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கான தலைப்பு, நீங்க முதல் முறையா பயன்படுத்திய போன் நினைவு இருக்கிறதா? இதுதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமுமே மே மாதம் 17 பார்த்தீங்கன்னா உலக தொலைத்தொடர்பு தினம் கொண்டாடப்படுகிறதுங்க. வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி டே. இந்த நாளுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, மக்கள் எல்லாருமே தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், அதை எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாள் கொண்டாடவும் படுகிறது. நம்ம எல்லாரும் யோசிச்சிருப்போம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நம்மளை இங்கேருந்து ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு கடத்த முடியுது, மற்றவங்களுக்கு சொல்ல முடியுது, எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் தெரிஞ்சுக்கவும் முடியுது. இதுக்கு எல்லாமே இந்த தகவல் தொழில்நுட்பம் தான் வந்துட்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் வந்துட்டு நமக்கு இன்டர்மீடியேட்டராக இருக்குது. அதுதான் நமக்கு ஒரு மூலமாகவும் இருக்கிறது இல்லைங்களா. இந்த தொலைத்தொடர்பு இல்லாத காலகட்டத்தில் வெவ்வேறு விதமாக தகவல்கள் எல்லாமே பரிமாறிக்கவும் பட்டது. இந்த தந்தி மூலமாக பரிமாறப்பட்டது, கடிதங்கள் மூலமாக பரிமாறப்பட்டது, புறாக்கள் மூலமாக அந்த தூதுவெலாம் போகும் இல்லைங்களா, அவங்க அந்த புறாக்கள் மூலமாக எழுத்துக்கு வடிவங்கள் எல்லாமே அப்படியே காலில் அதை வச்சு பறந்து கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது. இந்த மாதிரியாக செய்யும் பொழுதெல்லாம் நாட்கள் என்னவானது, அதிகமானது. ஆனால் ஒரு கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே சுலபமாயிடுச்சு. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே உள்ளங்கையில் நடக்குது. ஏதோ ஒரு கடை கோடி கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட எல்லாருக்குமே இந்த ஒரு சின்ன செகண்ட்லேயே கிடைச்சிருது. காரணம் இணையம். அதே மாதிரி தொலைத்தொடர்பு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கவங்க கிட்ட நாம் இங்கிருந்து பேசுகிறோம் பார்த்தீங்களா. முக்கியமாக அந்த வானொலியை சொல்லலாம். வானொலி மூலமாக நிறைய இடங்களுக்கு தகவல் பரிமாற்றங்கள் செய்யப்படுகிறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா ரொம்பவே ஜாலியான ஒரு கேள்வி தான். என்ன தலைப்புன்னு வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல் முறையாக பயன்படுத்திய அந்த ஃபோன் ஞாபகம் இருக்கிறதா, நினைவு இருக்கிறதா? அதை பற்றி தான். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப்பில் ஒரு புது டெக்னாலஜி வந்துருச்சுன்னா அது எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணணும். என்னப்பா அது புதுசாக வந்திருக்காமே, ஹலோ ஹலோன்னு வேறு சொல்கிறாங்களாமே, நம்மளும் வாங்கி ஹலோ சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்ப காலகட்டத்தில் அது எல்லாமே நம்ம வாங்கி பயன்படுத்திருப்போம். பேசுறதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோக்கள், நிறைய மெசேஜ்கள், டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துடுச்சு. அதில் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களையும் நம்ம பேசலாம். முதல்ல நீங்கள் என்ன ஃபோன்கே யூஸ் பண்ணீங்க, அது ஞாபகம் இருக்கா, என்ன மாதிரியான மாடல், அதை வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, அது எவ்வளோ பொத்தி பொத்தி பாதுகாத்தீங்க, இன்னமும் அந்த நினைவை வச்சுட்டே இருக்கீங்களா, அதை பற்றி எல்லாமே சுவாரஸ்யமாக இன்றைக்கி நாம் நிகழ்ச்சியில் பேசலாம். 11:00 மறைக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-107.8 என்ற சோனா எஃப்எம் உடைய நிலைய எண்ணிற்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். உங்களுடைய கருத்துக்களை எல்லாமே கேட்கறதுக்காக நாங்களும் இங்கே ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 11:00 நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த 1 மணி நேர நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. 11:00 நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் விஜயபிரியா. நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட நிறைய பாடல்கள் போட்டு காட்ட வந்திருக்கேன், அதாவது நீங்க ஓட் பண்ண 10 பாடல்கள் போட்டு காட்ட வந்துட்டேன். இந்த வாரம் வந்து ரொம்பவே சூப்பராக செமையாக போணுச்சு. ஏன்னு சொல்றேன்னா, நிறைய நேயர்கள் வந்து நம்ம சோனா எஃப்எம்ல கேட்குற பாடல்கள்லாம் சூப்பராக இருக்கு, இந்த பாட்டு எனக்காக ஓட் போடுங்க, இந்த பாட்டு எனக்காக போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்கள் வந்து கேட்டுக்கிட்டீங்க. அதுலயும் ஒரு சில நேரம் குறிப்பிட்டு ஒரு சில பாடல்களையும் வந்து ரிப்பீட்டட் கால் பண்ணி ஓட் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, இந்த வாரம் நமக்கு நிறைய பாட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு. அதனாலவே இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா போக போகுது. அதனால இன்னைக்கு சூப்பரா இருக்க போகுது, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகரனுடன். இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியை ரொம்ப நேரம் நான் வந்து தாமதிக்காம டக்குன்னு வந்து இந்த வாரம் 10வது இடத்திலும் 9வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 10வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முகமது அஸ்வர் பண்ண ஒரு சூப்பரான பாடல்னா அதுதான் வந்து கருமேகம் அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் கேட்கறதுக்கு அவ்வளோ அற்புதமா இருக்கும். ஒரு கருமேகத்தை வச்சு அவரோட காதல் வெளிப்படுத்திருப்பாரு, ரொம்பவே அருமையான பாடல் இது. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து 9வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டிலக்ஷன் செந்தில்குமரனோட விண்மீன் போலவே அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் டிலக்ஷனோட குரலும் அருமையாக இருக்கும். இப்போ ரெண்டு பாடலும் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.
0: டாப் 10 மியூசிக் Number 10.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
1: நான் தர்ஷா, நாளிக்கல் பட்டியிலிருந்து வரேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது.
2: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவ் தானே? தண்ணி வருது, போய் புடிமா.
3: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
2: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
3: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
2: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
3: சாதாரண தண்ணி தானம்மா.
2: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவு தண்ணியை சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
4: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
6: ரெண்டு சூப்பரான பாட்டு கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இது வாக்கரேனுடன். சூப்பரான பாட்டு கேட்டிருக்கீங்க, அடுத்து ரெண்டு பாட்டு என்ன அப்படிங்கிறது கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அபிஷேக் புகழ், ஆதித்யா ஸ்ரீராம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண நீ இல்லாமல் போனா அப்படிங்கிற பாடல் தான். நீ இல்லாமல் போனா அப்படிங்கிற பாடல் கேட்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும், குட்டியான பாடல் தான், ஆனால் அற்புதமாக பாடியிருப்பார் அபிஷேக் புகழ். ஆதித்யா ஸ்ரீராமோட பின்னணி இசையும் இதில் வேற லெவலில் இருக்கும். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்த பிடிச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரோட காம்போ எப்பயுமே அற்புதமாக தான் இருக்கும், அதுக்கு இந்த பாடல் தான் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அருமையான பாடலை தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேயர்கள் நிறைய பேர் ஓட் பண்ண சூப்பரான பாட்டு தான் அது, சாந்தகுமாரோட குண்டு மல்லிகொண்டக்காரி அப்படிங்கிற பாடல். இந்த பாட்டுக்கு எத்தனை பேர் ஓட் பண்ணியிருந்தாலும் மறக்காமல் என் பேரை சொல்லிடுங்க இது வாக்கார் அப்படிங்கிறத மேட்டூர் பட்டம் ஐயம்புதூர்லேருந்து கலைசெல்வி அக்கா வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது, இந்த பாட்டு கேட்கறதுக்கு அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தகுமாரோட நிறைய பாடல்கள் கேட்டிருப்பீங்க, முக்கியமாக உயிரிலே கலந்தவள் பாடலுக்கெல்லாம் ஒரு தனி கூட்டமே இருக்குது, அந்த அளவுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சாந்தகுமார்ட்டேருந்து இப்போ சமீபமாக ரிலீஸ் ஆனதுதான் குண்டுமல்லி கொண்டக்காரி அப்படிங்கிற பாடல். இது வந்து எப்போ நம்ம எஃப்எம்ல கேட்டாலும் மக்கள் வந்து திரும்ப கால் பண்ணி எனக்காக இந்த பாட்டை ஓட் பண்ணிடுங்க அப்படின்னு வேண்டி கேட்குற பெண் நிறைய பேரும் இருக்காங்க. இந்த ரெண்டு பாட்டும் இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துலையும் 8வது இடத்துலையும் இருக்கு மக்களே, இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
7: Music number 8.

0: ஏ பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
4: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, திவாகர் என்னுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாட்டு முடிஞ்சிடுது, இன்னும் 6 பாட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் வந்து நிறைய பாடல்கள்லாம் ஓட் பண்ணுறீங்கல்ல மக்களே, அந்த பாடல்கள்லாம் கேட்ட பாட்டே நீங்கள் ஓட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நிறையா புது புது பாடல்கள்லாம் நம்ம சோனா FM-ல நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த பாட்டு கேட்டு அந்த பாட்டு பிடிச்சிருந்தா அந்த பாடலுக்கும் சேர்த்து ஓட் பண்ணுங்கன்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். எப்படி ஓட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9787 707 அப்படிங்கிற நம்பருக்கு காலையில் மெசேஜ் பண்ணி உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்திலும் 6வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறது கேட்டலாமா? ஃபர்ஸ்ட் 6வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல நம்ம அசோக் சரவணன் பண்ணியிருக்கக்கூடிய அடி ராட்டினம் போல் அப்படிங்கிற பாடல் தான் பெற்றிருக்கு. இந்த பாட்டு அசோக் சரவணன் எந்த மூடில் எழுதினாருன்னு தெரியல, ஆனால் அந்த பாட்டு அவ்வளோ வைபாக இருக்கு, ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபோக் மியூசிக்கில் ஆட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு. இதில் வர பின்னணி இசையெல்லாம் கேட்குறப்பையும் எந்திரிச்சு நின்று டான்ஸ் ஆட வைக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு இவர் இதில் பாட்டில் பின்னணி இசை பண்ணியிருக்காரு, இவரே பாடியிருக்காரு, பாடலோட குரலும் சூப்பராக இருக்கும். இந்த பாட்டு இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு நம்ம தாதகா பாட்டி, ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உசுராகிற நானும் உறவாகிற நீயும் அப்படிங்கிற பாடல் தான் பெற்றிருக்கு. ரொம்பவே ஒரு மனதுக்கு இதமான ஒரு மெல்லடியான பாடல்னா உசுராகிற நானும் உறவாகிற நீயும் அப்படிங்கிற ஒரு இந்த டூயட் பாடல் தான் கேட்கணும் அப்படின்னு தோணும். ஏன்னா இந்த பாடல் ஒரு மெலடி சாங் அப்படிங்கிறத தாண்டி இதில் வர குரலும் வரிகளும் நம்மளே அப்படி ஈர்க்கும். அவ்வளோ சூப்பரான மென்மையான குரலில் அருமையாக பாடியிருப்பாங்க. இந்த பாடலுக்கு லோகபத்மநாபன் இசையமைச்சிருக்காரு, அற்புதமான குரலில் அருமையாக பாடியிருக்காரு. இந்த பாடல் வந்து ஒரு காதல் பாடல், இதை வந்து வேலண்டைன்ஸ் டே, அதாவது காதலர் தினம் அன்னைக்கு வெளியிட்ட பாடல் இது. இந்த ரெண்டு பாட்டும் இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது நம்ம சோனா FM டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில். பாட்டு கேட்டுவாங்க மக்களே, மீண்டும் நிகழ்ச்சியில் நினைச்சு மற்ற பாடல்கள்லாம் கேட்கலாம்.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 6.

0: 7.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இதை பார்க்கற உங்ககிட்ட பேசிக்கிட்டு நீங்கள் ஓட் பண்ண அற்புதமான பாடலாம் உங்ககிட்ட போட்டு கேட்டுட்ருக்கேன். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 6 பாட்டு முடிச்சிருச்சு. இன்னும் 4 பாட்டு தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதில் 4வது இடத்திலும் 3வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்டலாம். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகாஷோட என் மனசில் அப்படிங்கிற பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு நம்ம தாதகா பாட்டி ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. ரொம்பவே ஒரு சூப்பரான பாட்டு, ஒரு இங்கிலீஷ் பாப் சாங். அந்த சாயலில் ஆகாஷ் இந்த பாட்டை பண்ணியிருப்பார். ஒரு நல்ல மியூசிக் ஜேர்னல்னு கூட சொல்லலாம். அருமையான வரிகளை போட்டு டிஃப்ரெண்ட்டாக இந்த பாட்டை பாடியிருக்காரு. இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாமுவல் தான், பிரவீன், கேஜி, ரஜிதா இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண உன்னால் அன்பே அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில்.

0: மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்கு. கொஞ்சம் பெரிய பாடல் தான் அந்த பாடல், ஆனால் கேட்கறதுக்கு எங்கேயுமே சலிப்பே தட்டாது, எத்தனை தடவை வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த பாடலுக்கு நம்ம ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலரசி அக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறையா பாடலுக்கு நீங்கள் ஓட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இந்த பாடலில் ரஜிதாவோட குரல் கேட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பொதுவாகவே பெண்களோட குரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நல்லா ஹை பிச்சில் தான் பாடுவாங்க, கீச்சின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாடலில் ரஜிதாவோட குரல் கேட்டிங்கன்னா அப்படி ஒரு ஃபீலே இருக்கு. நல்ல ஒரு பேஸ் வாய்ஸ்ல ரொம்ப ஹம்புலா மென்மையா பாடியிருப்பாங்க. அவங்களோட குரல் கேட்கறதுக்கு இதுல அருமையா இருக்கும். இதுக்கேத்த மாதிரியே பின்னணி இசை அமைச்சர் சாமுவேல் தானும் சரி, இதுல பாடியிருக்க பிரவீனும் சரி ரொம்பவே சூப்பரா பாடியிருப்பாங்க. ஓவராலா இந்த பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு. இப்ப இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில நான்காவது இடத்திலும் மூன்றாவது இடத்திலும் பிடித்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில திவாகரனுடன் பாடலை கேட்டு வாங்க.
1: டாப் 10 மியூசிக் நம்பர் 4.

0: 7.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. இப்போதான் நிகழ்ச்சி ஆரம்பித்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 10 பாட்டு முடிய போகுது, இல்லை 8 பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 பாட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அந்த பாடலை சொல்லிட்டு தான் நான் போவேன், கவலைப்படாதீங்க. இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடலுக்காக நான் ஒரு குறிப்பு சொல்லவா. இது வந்து நம்ம சேலத்தை பற்றின பாடல். இந்த பாடலில் சேலத்தை பற்றின எல்லா விஷயம் பெருமைகள் பற்றியுமே சொல்லியிருக்கோம். இப்போயே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது சாய் நரேஷோட இது எங்க சேலம் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு மேட்டூர் வட்டம் 50லேருந்து கலை செல்வியக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றியாக்கா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. சேலத்தை பற்றின ஒரு பாடல் அப்படின்னா இந்த பாடலையும் சொல்லலாம். இது எங்க சேலம் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்து பிடிச்சிருக்கு. சாய் நரேஷோட தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய இந்த பாடலில் பல வகையான மியூசிக் ஜேனர்ஸ் இருக்கும். ராப் பாடுவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மியூசிக் வரும், திடீர்னு வெஸ்டர்ன் மியூசிக் மாறும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார். இதுலேயே அவரோட கைவனத்தை ரொம்ப அருமையாக காட்டியிருப்பார். இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்துல உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு மக்களே. பாடலை கேளுங்க. இதனைத் தொடர்ந்து முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எஸ்வை அஃபிஷியல் பண்ண விடுதலை அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. விடுதலை அப்படிங்கிற பாடல் ஒரு காதல் தோல்வி பாடல். எஸ்வை அஃபிஷியல் அவரோட குரலில் இந்த பாடலை செமையாக பாடியிருப்பார். அவரே வரிகள் எழுதி அவரே தயாரித்த இந்த பாடல் கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு சூப்பரான காதல் தோல்வி பாடல், ஒரு மெல்லடியான பாடல் கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த பாடலை ட்ரை பண்ணலாம். இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த 2 பாடலுமே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதோட இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நீங்கள் விருப்பப்பட்ட பாடலும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் பெயர், உங்கள் பெயர் மற்றும் ஊர் பெயரோடு சேர்த்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. இல்லைனா அதே நம்பருக்கு கால் பண்ணியும் நீங்கள் வந்து சொல்லுங்க. பாடல் பெயரோட சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த பாடலை டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் உங்களுக்காக கண்டிப்பாக ஒளிபரப்புவோம். இதோட நானும் கிளம்புறேன். டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தாலும் 9787-7107-8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால் பண்ணியோ சொல்லுங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது துவாக்கர் ஃப்ரம் டாப் 10 மியூசிக். நன்றி மக்களே. Music.

0: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இப்ப இருக்க காலகட்டத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே நம்ம தாங்க மாட்டேங்கிறோம். என்னடா நம்மளுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு நினைப்போம். இல்ல, நம்ம பிடிக்காத வேலைக்கு போயிட்டு நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கே, நம்ம இதை விட்டுறலாமா அப்படின்னு நினைக்கும் போது, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான பிரவீன், அவங்க எம்பிஏ படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எம்ஏ வந்து இப்ப கரஸ்பாண்டன்ல படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு கிராஃபிக் டிசைனராகவும் பணியாற்றிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எடிட்டிங் ஸ்கில்ஸையும் கத்துக்கிட்டு அவங்களோட கிரியேட்டிவ் லெவலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இதோட அவரோட பயணம் முடியல, டிஎன்பிசி எக்ஸாமுக்கும் அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃப்ரூட் தியரி அப்படின்ற பிராண்ட ஆரம்பிச்சு அவங்களோட ஃபியூச்சர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சிறப்பு இருந்தாலுமே நீங்க என்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்களே சொல்லிருங்க.
2: என்னோட நேம் பிரவீன், நான் இங்க சேலம் பொனமாப்பட்டில இருக்கேன். இங்க லிட்டில் ஃபிளார்ல ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு ஜெரம் காலேஜ்ல பிபிஏ கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்ப கரஸ்பாண்டன்ஸ்ல வந்துட்டு இங்க பாரதிதாசன்ல எம்ஏ ஹிஸ்டரி பண்ணிட்டு இருக்கேன் மேம். பண்ணிட்டு சைட் பை சைடா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னால ஃபேமிலிக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அது சின்ன சின்னதா பண்ணிட்டு இருக்கேன் மேம்.
1: சூப்பர் சூப்பர் சார். அடுத்தது உங்களோட ஜேர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு சார்?
2: என்னோட ஜேர்னி வந்துட்டு இந்த ஃப்ரூட் தியரின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு இப்போ ரீசெண்டா தான் இப்ப நான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்து டிசைனிங் கத்துக்கிட்டேன். நான் ஒரு 3 மந்த்ஸ் கிளாஸ் போய் கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டு ஒரு 3 மாசம் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். பண்ணிட்டு எனக்கு ஒரு ஆஃபர் ஒன்னு கிடைச்சது ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சது, கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். அதுல வந்துட்டு எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடைச்சாங்க. அவங்க பண்ற பிசினஸும் இந்த மாதிரிதான், எனக்கு அந்த டிசைன் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி தான் அவங்களும் நிறைய எனக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இது ஒரு ஐடியா வந்துச்சு, சரி நாமளும் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு வீட்லயுமே வந்துட்டு அப்பா மட்டும்தான் ஒர்க் போறாரு, அம்மா ஹேண்டிகேப்பு, நான் ஒரே பையன், நாமளும் ஏதாச்சும் பண்ணணுமே, சேலரி பத்தல ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி நம்ம இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், சின்னதா ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு மேம்.
1: சூப்பர் சார். சின்னதா ஒரு விஷயம் ஆரம்பிச்சு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அதை கொண்டுட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே மகிழ்ச்சியா இருக்கு சார். அடுத்து வந்து எல்லாருக்குமே மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னாவே அவங்களோட பள்ளி கல்லூரி அனுபவம் தான். அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
2: கண்டிப்பா யாராலையும் அது மறக்க முடியாதுதான். அது நிறைய கத்துக்கலாம், நிறைய சர்க்கிள் கிரியேட் ஆகும், நிறைய கான்டெக்ட் கிடைக்கும் அப்படின்றத தாண்டி அது பெருசா எனக்கு எதுவும் இது பண்ணல. காலேஜ் போனோம், ஸ்கூல் போனோம், ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க அப்படின்றத தாண்டி பெருசா எனக்கு அது இது ஆகல. ஏன்னா ஒரே ஸ்கூல்ல படிக்காம 2-3 ஸ்கூல் மாறிதான் படிச்சேன். அதுல எனக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடாகவும் இல்லை. காலேஜுமே அந்த ஒரு கேம்பஸ்குள்ள மட்டும் இருந்து பண்ணது அது ஓகேதான்.
1: ஓகே ஓகே சார். எல்லாருக்குமே அது ரொம்ப மறக்க முடியாத நினைவா தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாவே இருந்திருக்கு அப்படின்றது நல்லாவே புரியுது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பிரவீன் அவர்கள் எப்படி வந்து அவங்க காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரூட் தியரி ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க, எப்படி அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டு வாங்க நேர்களே.
3: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா,

0: இருக்கும். ஒன்று அதிகார பசி, அதாவது நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போகணும், அது சார்ந்த பசி, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதிகாரத்தை அடையணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தாண்டி ஒரு அமைதி வந்து இருக்குது, அந்த அமைதியை தேடி நம்ம வந்து போகலாம் அப்படின்னா அது கூட ஒரு பசி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே பலவிதமான பசிகள் இருக்கு இல்லைங்களா. அந்த பசியை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் பசித்த மானிடம். இந்த ஒரு நாவலில் இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் வராங்க. ஒரு கதாபாத்திரம் அதிகாரம் அப்படின்ற பசியை நோக்கி போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம், இன்னொரு கதாபாத்திரம் இதெல்லாம் எதுக்கு, இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி பசி தேவைப்படுற ஒரு மனிதர். இப்படி ரெண்டு பேரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு கதை தான். இந்த ரெண்டு பசி பற்றி மட்டும்தான் இந்த ஒரு புத்தகம் பேசுதா அப்படின்னா இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த மாதிரியான பசி வந்து இருக்குது அப்படின்றத இந்த புத்தகம் வந்து பேசுதுங்க. அதுவும் குறிப்பாக ஒரு அமைதியை தேடி போகிறவங்க, வாழ்க்கையே வந்து ஒரு சும்மா, நாம் தான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க, அந்த மனநிலைக்கு கிட்ட இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அந்த ஒரு நபர்களுக்கான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கரிச்சான் குஞ்சு அவர்களுடைய பசித்த மானிடம், கட்டாயமாக வாங்கி படிங்க இந்த ஒரு புத்தகத்தை. நன்றி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே பிரவீன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க கிராபிக் டிசைனிங் ஒர்க்கா இருக்கட்டும், அவங்க ஆரம்பிச்ச ஃப்ரூட் தியரி பிசினஸா இருக்கட்டும், அதுல என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், உங்களோட பிபிஏ படிப்பு உங்களுக்கு என்ன மாதிரியான நாலேஜ் எல்லாம் கத்து கொடுத்துருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
2: பிபிஏ படிச்சு எனக்கு எந்த இடத்துல எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா, இப்போ நான் இந்த இதுல வந்துட்டு அங்க நான் படிச்சுதான் இங்க வந்துட்டு எப்படி பண்ணணும், எப்படி கஸ்டமர் கிட்ட பேசணும், எந்தெந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு இதுல நல்லாவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த இதுல எனக்கு கொஞ்சம் பெட்டர் தான்.
1: சூப்பர் சார், உங்களோட பிபிஏ படிப்பு உங்க பிசினஸ்க்கே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். அடுத்து வந்து நீங்க எம்ஏ கரஸ்பாண்டன்ட்ல படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, அதை தேர்ந்தெடுக்க என்ன காரணம் சார்?
2: எம்ஏ ஹிஸ்டரி நான் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்துட்டு ஸ்கூலிங்லயே நான் வந்துட்டு நான் சூஸ் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா ஆகணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு டைம் கிளாஸ் ஜாயின் பண்ணேன், காலேஜ் முடிச்சுட்டு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணேன் டிஎன்பிஎஸ்சிக்கு. அதுக்கு 1 இயர் அதுக்கு நான் போனேன். போயிட்டு அதுக்கப்புறம் சரி, ஒரு டிகிரியோட நம்ம நிறுத்திடக்கூடாது, வேற ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னும் போது ஹிஸ்டரி வந்துட்டு எனக்கு மேஜர் சப்ஜெக்டா இருந்தது. அதனால நம்ம ஹிஸ்டரி சூஸ் பண்ணோம்னா அதுக்கு படிக்கிறது தான் நம்ம இதுக்கும் படிக்க போறோம் அப்படின்றதுனால நான் ஹிஸ்டரி சூஸ் பண்ணேன். நான் சூஸ் பண்ண மாதிரி கரெக்டா அது போயிட்டு இருக்கு மேம். எதுக்காக நான் சூஸ் பண்ணனும் அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு தனியாவும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதுக்கு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை.
1: இந்த சின்ன வயசுலயே நீங்க எம்ஏ ஹிஸ்டரி எடுத்து நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஆசையோட தான் நான் இந்த குரூப்பை எடுத்தேன் அப்படின்னு நீங்க சொல்றதை கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது சார். சார், அடுத்து வந்து கிராபிக் டிசைனர் ஜேர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு?
2: கிராஃபிக் டிசைனர் நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்துட்டு கிரியேட்டிவா எனக்கு யோசிக்கிறதுக்கு பண்றதுக்கு எனக்கு பிடிக்கும். அது இல்லாம இப்போ காலேஜ் முடிச்சிட்டாவே பொதுவாகவே இப்ப நம்ம காலேஜ் முடிச்சுட்டோம் அப்படின்னா இப்ப ஃப்ரெஷரா படிச்சதுக்கான வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. போறவங்க எல்லாம் இந்த மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், அந்த பேங்க் ரிலேட்டடா சேல்ஸ் அந்த மாதிரி தான் போறாங்க. நானும் ஒரு டைம் போயிட்டு அதுக்கான இதுதான் பண்ணேன், ஆனா எனக்கு அது செட் ஆகல. அது போயிட்டு அலைஞ்சுக்கிட்டு தேவையில்லாம ரொம்ப தான் ஸ்ட்ரெஸ், அதனால எனக்கு அது செட் ஆகல. அப்புறம் ஒரு 3 மாசம் கிளாஸ் போனேன் மேம். 3 மாசம் போனேன், கத்துக்கிட்டேன், அவங்களே பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இன்டர்ன்ஷிப் பண்ணேன் ஒரு நல்ல கம்பெனியில, சென்னையில பிரிண்டோ ஆட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில செலக்ட் ஆனேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எனக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே போயிட்டு இருக்கு மேம்.
1: சூப்பர்

0: புது புது விஷயங்களை கிரியேட்டிவா பண்றதுக்கு பிடிச்சனாலதான் நீங்க இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். அடுத்து வந்து டிசைனிங் ஃபீல்ட்ல உங்களுக்கு அதிகமா பிடிச்ச பார்ட் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க?
1: டிசைனிங் ஃபீல்டில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட்னா, ஒவ்வொரு டிசைன் இப்போ நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம், அது முடிச்சுட்டு அது கம்ப்ளீட் பண்ணிட்டு கஸ்டமர் கிட்ட கொடுத்துட்டு ஃபீட்பேக் வாங்குறோம், அந்த பார்ட் எனக்கு ரொம்ப, நம்மளுடைய டிசைனை பற்றி அவங்க சொல்கிற ஃபீட்பேக் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். புது புது டிசைன்ஸ் ஒன்று நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம், அவங்க புதுசாக ஒன்று சொல்லுவாங்க, அதை நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், புதுசாக பண்ணுறோம் இன்னும் நிறைய கற்றுக்குறோம் அப்படின்ற ஒரு இதில் நல்லா இருக்கும் மேம்.
0: சூப்பர் சார். மக்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கும் மக்கள் கொடுக்குற புது புது ஐடியாக்கள் தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றத ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பிரவீன் அவங்களோட ஜேர்னியை எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி கிராஃபிக் டிசைனர் ஜேர்னிக்குள்ள வந்தாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: 20 years of legacy. Eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school. Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautiful ah design panna Sona Valiyappa Public School. TPT Main Road, Junction Salem. Contact 9425-92160.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்
2: ஃபியூச்சர் பிசினஸ்க்கு எந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு?
3: வீடியோ எடிட்டிங் நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒர்க் பண்ற கம்பெனிலயே நீட் இருக்கிறதுனால நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணேன். இப்போதான் ஒரு 3 மந்த் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி, அது போயிட்டு இருக்கு ஓரளவுக்கு. இப்போ ஃபியூச்சர்னு ஆயிடுச்சுன்னா நம்மளோட பிசினஸுக்குமே வந்துட்டு இந்த வீடியோ கிராஃபிக் டிசைன் இதெல்லாம் தேவைப்படுறதுனால எனக்கு கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்றதுனால நான் அது கத்துக்கிட்டேன். இன்னொரு தாட் எனக்கு என்ன இருந்ததுன்னா, நம்ம ஃபியூச்சர்ல பிசினஸ் பண்ணா நமக்கே இது தேவைப்படும் அப்படின்ற ஒரு தாட்ல நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். இப்போ என்னோட பிசினஸ்க்குமே இந்த கிராஃபிக் பிசினஸ் ரிலேட்டடா வீடியோ ரிலேட்டடா அதெல்லாம் நானே பண்ணிக்கிறேன். மொத்த வெளியே நம்மளாம் கொடுத்தோம்னா அதுக்கு தனியா நம்ம அமௌண்ட் கொடுக்கணும், அந்த ஒரு இதெல்லாம் இருக்கு. கத்துக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு.
2: சூப்பர் சார், நீங்க கத்துக்கிட்ட விஷயம் உங்களோட பிசினஸ்க்கே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். அடுத்து வந்து நீங்க கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல தான் இருக்கீங்க, அதுல கிரியேட்டிவான விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிறதுக்கு நீங்க என்னென்ன விஷயம் எல்லாம் பண்றீங்க?
3: டெய்லியும் ஏதாவது பிராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். புது புது ஒர்க் வரும், அது நமக்கு பிராக்டிஸ் ஆகும். தனியா பிராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தனியா பிராக்டிஸ் பண்ணணும் இல்லை, இப்ப வர ஒர்க்கே கரெக்டா இருக்கு, அதுவே ஒரு பிராக்டிஸ் மாதிரி தான் ஆயிடுது. இப்ப மற்றவங்க வந்துட்டு இப்ப புதுசா தான் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா டெய்லி ஒரு டிசைன் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதை பத்தி படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு, அதை படிச்சு நம்மளோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல.
2: ஓகே ஓகே சார், கண்டிப்பா நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் இவ்வளவு தூரம் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. சார் அடுத்தது, நீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இருந்தாலுமே நீங்க TNPSC எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் பண்றேன்னு சொன்னீங்க, அதுல உங்களுக்கு எதனால ஆர்வம் வந்துச்சு?
3: நான் ஸ்கூல் படிச்சு வெளியே வரும்போது எனக்கு ஒரு தாட் இருந்தது, எனக்கு கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு. அப்புறம் ஒரு 3 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணேன். பண்ணிட்டு அதுல ஒரு 1 வருஷம் போனேன், கிளாஸ் முடிச்சேன். அப்புறம் எப்படி பண்றாங்க அதெல்லாம் அந்த 1 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நான் கெயின் பண்ணிட்டேன், எப்படி படிக்கணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ஒரே பையன், அப்பாவும் கார்பெண்டர் அப்படின்றதுனால கொஞ்சம் ரன் பண்ண முடியல ஃபேமிலிய, அதனால சரி நாமளும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் இப்படி வந்துட்டேன். ஏதாச்சும் வேலைக்கு போய் நம்மளால முடிஞ்ச ஏதோ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி வந்தேன். மார்னிங் 10 to 7 ஈவினிங் வரைக்கும் ஒர்க் டைம், அதுக்கு மேல ஒரு 8 மணிக்கு உட்காருவேன். 8 மணிக்கு நான் படிக்க உட்காந்தேன்னா நைட் ஒரு 12-1 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருப்பேன். ரெகுலராவே அது போயிட்டு இருக்கு.
2: எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நீங்க காலையில இருந்து 7 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நேரத்துல இருந்து நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் TNPSC எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களோட உழைப்பு எனக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது ரொம்பவே புரியுது. சார் அடுத்து வந்து, இப்போ TNPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தா அவங்க ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க, எந்த வேலையோ மற்ற விஷயங்கள்ல அவங்க கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஆனா நீங்க வேலையும் செஞ்சுட்டு உங்க பிசினஸையும் பாத்துக்கிட்டு TNPSC-க்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க எல்லாத்தையுமே?
3: கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் சிஸ்டமே பாத்துட்டு இருக்கோம் அப்படின்றப்போ அது என்ன மாதிரி நான் இந்த டிசைனிங் ஒர்க் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அது சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அதையே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், கண்ணுலாம் எரிய ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் இது பண்ண முடியாது. கஷ்டம் தான் மேம், ஆனால் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண முடியாது தான். சரி என்ன பண்ணுறது, நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இதெல்லாம் பெரிய விஷயமா இல்லை. ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ
2: நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு மன உறுதி இருந்தா இது எதுவுமே நம்மளுக்கு கஷ்டமா தெரியாது அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நேர்களே, இந்த காலத்துல ஒரு துறையில இருக்கிற சில கஷ்டங்களையே பாத்துக்கிட்டு நம்ம எதுவுமே வேண்டாம், நம்மளால முடியாதுன்னு நினைக்கிற நேரத்துல ஒரு துறை மட்டும் கிடையாது, ஒரு துறையில பணியாற்றிட்டு அவங்களோட குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு பிசினஸையும் பாத்துக்கிட்டு எக்ஸாமுக்கு ரா பகலா படிச்சுட்டு இருக்காங்க பிரவீன் அவர்கள். அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட சொன்னாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
5: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
4: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
6: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
7: மேலும்
0: தொடர்புக்கு 7036663330.
8: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
0: ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே பிரவீன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி கிராபிக் டிசைனரா ஆனாங்க, அது மட்டும் இல்லாம ஃப்ரூட் தியரி பிசினஸ் எப்படி எல்லாம் அவங்க ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். ஃப்ரூட் தியரி பேரே ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு?
9: இந்த மாதிரி சின்னதா ஸ்டார்ட் அப் பண்றவங்க அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கும் நான் தான் டிசைன் பண்ணி கொடுப்பேன். வாங்குற சேலரி எனக்கு பத்தல, என்னோட செலவுக்குமே எனக்கு பத்தல. அதனால ஏதாச்சும் பண்ணணும் யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான், ஏன்னா வீட்டுல ஃபர்ஸ்ட் நான் பிசினஸ் பண்றேன்னா பெருசா யாரும் அமௌண்ட் தரப்போறது இல்லை இப்ப யாருக்குமே. சரி ஏதாச்சும் பண்ணணும் சின்னதா பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டா இப்ப நான் வேலை செய்யற கம்பெனிலேயே வந்துட்டு இந்த மாதிரி டிசைன், அந்த டேபிள் அதுக்கு ரிலேட்டடா எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் எங்க மேம் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் பண்றேன் அப்படின்ட்டு, அவங்களே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி டேபிள் எனக்கு கொடுக்கறது, அங்கிருந்து அனுப்பி விடுறது, அதெல்லாம் எனக்கு பண்ணாங்க. ஃப்ரூட் ரிலேட்டடா நம்ம எதுவும் பண்ணணும்னு யோசிக்கும் போது ஃப்ரூட் அப்படின்றது காமன், அது ஓகே. மேக்சிமம் வந்துட்டு பல பேர் யோசிக்கிறது வந்து இந்த பழக்கடை பழப்பெட்டி அந்த மாதிரி எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிப்பாங்க. நான் வந்துட்டு ஏதோ டிஃபரெண்டா யோசிக்கணும், கிரியேட்டிவா இருக்கணும்னு யோசிக்கும் போதுதான் தியரி அப்படின்றது வந்துச்சு ஒரு ஐடியா. சரி ஃப்ரூட் தியரின்னு வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சேன். நான் வச்ச மாதிரி கரெக்டா ஃப்ரூட் தியரின்னு நேம் சூஸ் பண்ணி வச்சுட்டு கடையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டோம். வச்சதுக்கு அப்புறம் ஃப்ரூட் தியரின்றத எப்படி வச்சீங்க, அது நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒரு 4-5 பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க. நானும் இந்த நேம் யூஸ் பண்ணிக்கலாமா, பிரான்சைசி தருவீங்களா அப்படின்ட்டு. அது நல்லா இருந்தது மேம்.
0: அதாவது ஒரு வேலையிலே இருந்துட்டு இதுவே நம்மளுக்கு போதும் அப்படின்னு நினைக்காம இன்னொரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணி அதுலேயுமே எல்லாரும் மாதிரியும் இல்லாமல் யூனிக்காக தெரியறதுக்காக ஃப்ரூட் தியரி அப்படின்ற பிசினஸை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. சார், அடுத்து வந்து உங்களோட ஃப்ரூட் தியரியில என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் மக்களுக்கு விற்பனை பண்ணுறீங்க?
9: இப்போதான் நான் ஸ்டார்ட் அப் அப்படின்றதுனால நான் பெருசா நான் எதுவும் பண்ணல. என்னோட இதுல வந்துட்டு ஃப்ரூட் பவுல் போடுவோம், ஃப்ரூட் கஸ்டர்டு, இது மட்டும் இப்போதைக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். மேபி ஃபியூச்சர்ல இன்னும் நான் நிறைய பண்ணணும். ஒருத்தனா இருக்கிறதுனால எனக்கு பெரிய சப்போர்ட் எனக்கு கிடைக்கல மேம். அது வந்துட்டு அது ஒரு டிராபேக் தான். அம்மாவும் ஹேண்டிகேப், அவங்களால மேக்சிமம் அவங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்றாங்க. என்னால நான் ஒர்க்கும் பண்ணிட்டு அதுவும் பண்றதுனால என்னால பண்ண முடியல.
0: கண்டிப்பா நீங்க ஃபியூச்சர்ல வேற லெவல்ல இருப்பீங்க அப்படின்றது எனக்கு புரியுது. உங்களுக்கு யாரு சப்போர்ட் இல்லைனாலுமே உங்களுக்கு நீங்களே ஒரு சப்போர்ட்டிவா இருந்து இந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்து வந்து நீங்க இந்த பிசினஸ்
2: ஸ்டார்ட் பண்ணும்போது தனியா தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா, அப்படி இல்ல உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட்டிவா இருந்தாங்களா?
9: எனக்கு நானும் சப்போர்ட்டிவா இருந்து, அது வந்து நான் எப்படி சொல்றதுன்னா, எனக்கு வந்துட்டு கான்பிடென்ட் வந்து என் மேல எனக்கு ரொம்ப அதிகம். நான் கண்டிப்பா அதை நான் பண்ணிடுவேன், என்னால கண்டிப்பா பண்ண முடியும்னு. அந்த விஷயத்துல வந்துட்டு எனக்கு இல்ல என்னால பண்ண முடியாது, நான் கண்டிப்பா நினைச்சது இல்ல. என்னால எதுனால எனக்கு யாரும் இல்லைனாலும் என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிடுவேன், அது என்னால முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் எனக்கு ரொம்ப இருக்கு. வீட்டுல வந்துட்டு அம்மாவும் அப்பாவும் எனக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு பயம், சரி ஏதாச்சும் ஆயிடுமோ, இருக்கிறதும் போயிடுமோ எப்படி அப்படின்னு அந்த பயம். அது காமனா எல்லாரோட பேரண்ட்ஸ்க்கும் வர்றது தான் அது. அதுக்கப்புறம் அந்த இன்கம் கரெக்டான வேலை தான் போகுது அப்படின்றப்போ அவங்களும் கரெக்டா சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு.
2: சூப்பர் சார். முதல்ல உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்கலனாலுமே எனக்கு நான் தான் சப்போர்ட் அப்படின்றத நீங்க சொல்லும் போது கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நேர்களே, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எனக்கு ஒரு சப்போர்ட் இருந்தா போதுமே, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு மத்தியில எனக்கு நான் தான் சப்போர்ட், எனக்கு நானே போதும், என்னால எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்க பிரவீன் அவர்கள் அவங்க வாழ்க்கை அனுபவத்தை சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூட பிரவீன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி கிராபிக் டிசைனர் ஜாபுக்கு போனாங்க, அங்க என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாம ஃப்ரூட் தியரி பிசினஸ் எப்படி ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், உங்களோட ஃப்ரூட் தியரி பிராண்ட ஃபியூச்சர் எந்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: என்னோட மைண்ட் செட் எப்படிலாம் இருந்ததுன்னா, நம்ம வந்து இந்த பிரவுன் ஸ்பின்னிங் பிளாக் குக் அப்படின்ற அந்த பிரான்சைசி வாங்கி நம்ம பிசினஸ் பண்ணுன்ற தாட் எனக்கு இருந்தது. இப்போ நான் வந்து ஒவ்வொன்னா நானே ஏதாவது பண்ணிட்டே இருக்கிறப்போ இந்த ஃப்ரூட் தியரின்ற ஒரு கான்செப்ட்ல வரும்போது, இந்த ஃப்ரூட்ஸ் ரிலேட்டடா ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக் அந்த மாதிரியான ஒரு இது, அந்த ஒரு அவுட்லெட் மாதிரி வச்சு நாமளும் பிரான்சைசி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல பண்ணிட்டு இருக்கேன் மேம்.
1: சூப்பர் சூப்பர் சார், கண்டிப்பா உங்களோட ஃப்ரூட் தியரி பிசினஸ் நீங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு நானுமே வாழ்த்துறேன் சார். அடுத்து வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கே நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்க இந்த காலகட்டத்துல, நீங்க படிப்பும் படிச்சுட்டு இருக்கீங்க, அதோட TNPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம ஒரு கிராபிக் டிசைனரா இருக்கீங்க, அதையும் தாண்டி ஃப்ரூட் தியரின்ற பிசினஸையும் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போது உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து உங்களை வெளிக்கொண்டு வரதுக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க?
2: மேக்ஸிமம் நான் தனியா தான் இருப்பேன், தனியா போயிட்டு வருவேன், வெளியே போயிட்டு வருவேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எனக்கு அவ்வளவு பெருசுலாம் இல்ல, ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்களோட எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்டு வர்றது, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, வாக்கிங் போறது, ஃபுட்பால் விளையாடுவேன், அது விளையாடுறது, அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணி நான் என்னோட ஸ்ட்ரெஸ் இது பண்ணிப்பேன்.
1: ஓகே ஓகே, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணி நீங்க இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வந்துருவீங்க அப்படின்றது ரொம்பவே நல்லா புரியுது. ஓகே ஓகே சார், அடுத்து வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க எந்த இடத்துல இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க?
2: மேம், இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் கண்டிப்பா குரூப் 1 ஆபீசர் ஆயிடுவேன் மேம்.
1: சூப்பர் சார், நீங்க இந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா சொல்றதை கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். அடுத்து வந்து உங்களோட அனுபவத்துல இருந்து இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு நீங்க என்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
2: எந்த ஒரு விஷயமே ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இன்கம் வரணும், அதுல நான் சக்சஸ் ஆகணும்னா அது கண்டிப்பா முடியாது. அதுக்கான ஹார்ட் ஒர்க் நம்ம கண்டிப்பா போட்டா மட்டும்தான் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் நம்ம கண்டிப்பா எடுக்க முடியும். ஃபேமிலி சப்போர்ட் பண்ணல, எனக்கு காசு இல்ல, என்னால முடியல அப்படின்னு சொல்றது அது பண்ணக்கூடாது. அப்படி நம்மளால என்ன நம்ம பண்ணா பெருசாதான் பண்ணணும் அப்படின்றது ஒண்ணு இல்ல. நான் மொத்தமா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்னு இதுக்கு நான் பாத்தீங்கன்னா, எனக்கு வெறும் 2500 ரூபா மட்டும்தான் எனக்கு மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கு. அந்த ஒரு 2500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு இப்ப நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. மாசம் எனக்கு இதுலயே எனக்கு 40 கிட்ட வந்துருது. அதுலயே ஒவ்வொன்றும் ஆட் பண்ணி எனக்கு இப்போ ஒரு 10K எனக்கு 40,000 கிட்ட எனக்கு மந்த்லி எனக்கு கைக்கு வந்துருது. அந்த மாதிரி பண்ணா பெருசாதான் பண்ணுவேன், சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எதுவும் தயக்கப்பட்டு எதுவும் விட்டுறக்கூடாது. அது நம்ம முயற்சி பண்ணி எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோம், எந்த அளவுக்கு அதை நம்ம பீப்புள்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்றதுல இதெல்லாம் இருக்கு.
1: சூப்பர் சார், எடுத்த உடனே நம்ம பெரிய அமௌண்ட்டை போட்டு பெரிய பிசினஸ் பண்ணணும் அப்பதான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா வருவோம் அப்படின்னு கிடையவே கிடையாது. நம்ம சின்ன அமௌண்ட் போட்டு நம்ம தொழில ஆரம்பிச்சாலுமே நம்மளால சக்சஸா வர முடியும் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். இந்த 1 மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க, நன்றி. நேர்களே, இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து ஒரு சின்ன விஷயத்துல நம்ம தோத்துட்டோம், நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு நம்ம துவண்டு போய் உக்காந்துறோம். ஆனா ஒரு துறையில வேலையும் செஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவையும் பாத்துக்கிட்டு புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸையும் தனியா ஆரம்பிச்சு இப்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போயிட்டு இருந்த பிரவீன் அவங்களோட லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க. அது கேட்கும் போது எனக்குமே ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு. சோ நம்ம லைஃப்ல ஒரு சின்ன விஷயம் நடக்காத போது துவண்டு போய் உக்காந்துராதீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க, கண்டிப்பா அது என்னைக்காவது ஒரு நாள் சக்சஸ் இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: மே மாசத்துல மழை வருது அப்படின்றத உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா நிலத்தடி நீர் ஏன் குறையுது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா? அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லாவே நம்ம பேச போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேச இணைஞ்சிருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிலையான வளர்ச்சி இலக்குகளை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ வானத்துல நடக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி பேச போறது கிடையாது, நம்ம தட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டை தீர்மானிக்கக்கூடிய நிஜத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை தொடர்ந்து பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். எல்நினோ அப்படின்றது பசிபிக் பெருங்கடல் நடக்கக்கூடிய வெப்பநிலை மாற்றம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுவரைக்கும் நாம பேசாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்நினோ ENSO அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது எல்நினோ சவுத்தர்ன் ஓசியலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுழற்சியினோட ஒரு பகுதி. இது உலகமெங்கும் வீசக்கூடிய வியாபார காற்றுகளுடைய பாதையை முற்றிலும் முடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதனால என்ன ஆகுது ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் வெயில் மட்டும் அடிக்கிறது அப்படின்றதையும் தாண்டி வளிமண்டலமே வந்து வறண்டு போக ஆரம்பிக்குது. இதனால நிலத்துல ஈரப்பதத்தை வந்து அடியோட உறிஞ்ச ஆரம்பிக்குது. இதனால நிலத்தடி நீர் ஆவியாகிறது வந்து சீக்கிரமா நடக்குதுன்னு சொல்லலாம். இதனாலதான் நம்மளுடைய நிலத்தடி நீர் அப்படின்றது வந்து வறண்டு போகக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அதுவும் மே மாசம் காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. எல்நினோ அப்படின்றது வந்து இயற்கையா நடக்கக்கூடியதுதான், ஆனா மனிதர்கள் உருவாக்கக்கூடிய மாசும் கார்பன் புகையும் இது எல்லாமே வந்து ஒரு தீக்குச்சி போல செயல்பட்டுதான் எல்நினோவினுடைய வீரியத்தை வந்து 2 மடங்கா வந்து கொழுந்து விட்டு எரிய வைக்கிறதுக்கான ஒரு காரணமா மாறுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்காக இந்த மாதிரி இயற்கை சமநிலையை இழக்கும் போது அதை மேலும் கெடுக்காம பாத்துக்கிறதுக்கு மனிதர்களாகிய நாம அவசரப்பட்டு எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகளாவில எடுத்துட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் SDG 13. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா, வெயில் அடிக்குது மழை வரல அப்படின்னு நம்ம இயற்கையை குறை சொல்ல ஆரம்பிச்சிடறோம். ஆனா நம்ம பண்ணக்கூடிய தவறுகளாலதான் இந்த இயற்கை மாறுது அப்படின்றத நாம எப்ப உணர போறோம் அப்படின்றதுதான் இந்த எல்நினோ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, இயற்கைக்கு மாறாக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். அது எல்லாமே வந்து இயற்கைக்கு மாறா பண்றது அப்படின்றத நமக்கு புரிய ஆரம்பிச்சுட்டாலே அதை பண்ணாம இருந்துருவோம். அதனால இயற்கையை குறை சொல்றதையும் தாண்டி, ஏன் மழை வருது, ஏன் இவ்வளவு வெயில் அடிக்குது அப்படின்னு நம்ம இயற்கையை பத்தி நம்ம பேசுறது அப்படின்றத எல்லாத்தையும் தாண்டி, நாம நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன தவறுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். எல்நினோ மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நம்ம ஊர்ல இன்னுமே இருக்க ஆரம்பிக்குது. நம்ம ஊர்ல அப்படின்றதையும் தாண்டி நம்ம உலகத்திலே அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இதனால்தான் வந்து பல இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வறட்சி அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்கும் தீர்வு என்னவா இருக்கும், இதை பத்தி நாம ஏன் பேசணும், இதை பத்தி பேசுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நாம நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரட் வாங்க நேரிலே தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: நம்ம இந்தியாவுக்கு தென்மேற்கு பருவ காற்று இதுதான் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. இது இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்க ஆரம்பிக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல் நினோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை தான். இதை பத்தி நாம தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு எல் நினோ அதாவது காலநிலை நடவடிக்கை நிலையான வளர்ச்சி இலக்குல 13வதா இருக்கக்கூடிய இலக்கை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல எல் நினோ தான் இந்த காலநிலை மாற்றம் ஏற்படுறதுக்கான காரணமா இருக்கு அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். இதை பத்தி பேசுறதுக்கு இப்போ தீவிரமா பேசுறதுக்கான காரணம் என்ன ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு முதுகெலும்பு என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா தென்மேற்கு பருவ காற்று தான். ஆனா இந்த எல் நினோ வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா அதோட தடம் மாற ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா மேட்டூர் அணை மாதிரி இருக்கக்கூடிய முக்கிய நீர் ஆதாரங்களுக்கு வந்து நீர் வரத்து அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். இதனால டெல்டால இருந்து உள்ளூர் விவசாயம் வரைக்குமே வந்து பாதிப்புகள் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்கும். விவசாயிகளுக்கு எப்ப விதைக்கிறது எப்போ அறுவடை செய்யறது அப்படின்ற ஒரு கணக்கே வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதனால அவங்களுமே குழம்ப ஆரம்பிப்பாங்க. மழை வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல மழை வராது, விதைத்தல் அப்படின்றது ஏமாற ஆரம்பிக்கும். அறுவடை நேரத்துல திடீர்னு கொட்டித்துக்க கூடிய மழையால மொத்தம் பயிருமே வந்து அறுவடை செய்ய முடியாத சூழ்நிலைக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். இதுதான் இந்த எல் நினோல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம். இது ஒரு புதிய பிரச்சனை தான். இதனால என்ன ஆகுது அப்படின்னா வறண்ட வெப்பம் காரணமாக பயிர்கள்ல புது புது பூச்சி தாக்குதல் அப்படின்னு உருவாக ஆரம்பிக்குது. இதனால விவசாயிகள் வந்து அதிக ரசாயன மருந்துகளை வந்து பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. விவசாயிகள் வந்து பயிர்கள் மேல அதிக கெமிக்கலை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இது நமக்கு தான் விளைவை கொடுக்க ஆரம்பிக்கும். நாம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் அது இருக்கு அப்படின்போது அந்த கெமிக்கல்ல இருந்து வரக்கூடிய உணவுகள் நமக்கு தான பாதிப்புகள் ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா விலைவாசிகள் உயர ஆரம்பிக்கும். காய்கறிகளுடைய விளைச்சல் குறைகிறதுனால தக்காளி வெங்காயம் முதல் பருப்பு வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தோட விலையும் வந்து ராக்கெட் அளவுக்கு வந்து உயர ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்லும் அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு 2010-2015 காலகட்டங்கள்லாம் வந்து கடைக்கு போயிட்டு வடை வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வடையோட சைஸ் எப்படி இருக்கு, இப்போ கடையில் வைக்கக்கூடிய வடையினுடைய சைஸ் என்னவா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப சின்னதா இருக்கும், அப்போ பெருசா இருந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே என்ன காரணத்துல வந்து முடியுது அப்படின்னா இந்த காலநிலை மாற்றம் ஏற்படுறதுனாலதான் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கலாம். நம்மளோட வாழ்க்கையில தண்ணீர் தட்டுப்பாடு அப்படின்றது இப்போ அதிகமா வர ஆரம்பிக்குது. இதே அண்டை மாநிலங்களுக்கும் ஏற்பட ஆரம்பிக்கும். இது உள்ளூர்லேயே வரக்கூடிய பிரச்சனையும் இருக்க ஆரம்பிக்கும். இதனால சமூகத்துல பதற்றம் அப்படின்னு ஏற்பட காரணமா அமைதுன்னு சொல்லலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த எல் நினோ அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்க ஆரம்பிக்குது. அதனால இந்த இலக்கை பற்றி பேசுறது அப்படின்றது இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்கு. கேரிடுவாங்க நேர்களே தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.
0: ஹே அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதுல இங்க பண்ணிட்டு இருக்க?
1: என்னது பிடி பீரியடா? ஹே சிவா, நான் உலக சாதனைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
0: நீயா? சாதனையா?
1: அட சிவா, வர 29ஆம் தேதி பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கிற இந்த இவெண்ட் நடக்க போகுது. இங்க 30 நிமிஷத்துக்கு இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலான்னு இருக்கேன்.
0: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
1: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த இவெண்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
5: காலநிலை மாற்றம் அப்படின்றது இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமாக இருக்கு. ஆனால் இது தடுக்கிறதுக்கு இதுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் கேட்குறீங்க. அதை பற்றி நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் SDG 13 அதாவது நிலையான வளர்ச்சி இலக்குல இருக்கக்கூடிய 13வது இலக்கு காலநிலை நடவடிக்கை, இதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் எல்நினோ பற்றி தான் அதிகமாக நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்கோம். இதனால தான் வந்து காலநிலை மாற்றம் அப்படின்றது நம்ம ஊர்ல அதிகமாக ஏற்படுறதுக்கான ஒரு காரணமாக அமைது. அப்போ இதை தடுக்கிறதுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவதா வந்து வறட்சி அப்படின்ற ஒரு சூழல் தான் வந்து இருக்க ஆரம்பிக்குது இல்லையா. அதனால அந்த வறட்சியை தாங்கக்கூடிய நம்ம பாரம்பரிய சிறுதானியங்கள்லாம் இருக்க ஆரம்பிக்குது இல்லையா. அந்த சிறுதானியங்கள் அதாவது கம்பு, சோளம், திணை இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிறுதானியங்களை பயிரிடுறதும் சிறுதானியங்களை உண்றது மூலியமா நமக்கு உணவு பிரச்சனை அப்படின்றது தீர ஆரம்பிக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா சிறுதானிய திருவிழாக்கள் கண்காட்சி மூலமா இது எல்லாத்தையுமே வந்து மீட்டெடுக்கக்கூடிய முயற்சிகளை வந்து அரசாங்கம் தீவிரப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இது மிகச்சிறந்த கிளைமேட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமேட்டு வந்து விவசாயிகளுக்கு வந்து வானிலை மாற்றங்கள் வந்து உடனுக்குடன் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக மொபைல் போன்கள்ல பாத்தீங்க அப்படின்னா SMS மூலமா வந்து இயர்லி வார்னிங் சிஸ்டம் இது எல்லாமே வந்து பரவலா பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லலாம். இது மூலியமா மக்கள் எல்லாரும் வந்து மொபைல் மூலியமா வந்து என்ன மாதிரியான சூழ்நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச தண்ணீரையும் வீணாக்காம விவசாயம் செய்யறதுக்கு விவசாயிகளுக்கு வந்து சொட்டு நீர் பாசன கருவிகள் எல்லாத்தையுமே வந்து மானிய விலையில வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அரசாங்கம். இதை தாண்டி வந்து உலக நாடுகள் நிலக்கரி பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே உள்ளூர்ல இருக்கக்கூடிய மலைத்தொடர்களா இருக்கட்டும், காடுகள் அழிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய திட்டங்கள் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து கிராமப்புறங்கள், சோ கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்கள், செக் டேம்ப் இது எல்லாமே வந்து தூர் வர ஆரம்பிச்சு அதுல வந்து மழை நீர் சேகரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மழை ஒரு சொட்டு மழை கூட வீணாகாம அதை சேமிக்கிறது மூலமா நமக்கு தேவையா இருக்க நேரத்துல அந்த மழை நீரை வந்து ஈஸியா பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது உங்களுடைய ஊர்ல உங்களை சுத்தி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா. மழை காலங்கள்ல இப்படி இருக்கணும், மழை காலங்கள்ல நம்ம சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக பல நடவடிக்கைகள் எடுத்திருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்றத இப்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது அவங்க நீங்க எல்லாருமே கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட தெரிவிங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787707107 கால் பண்ணி நீங்க இப்போ என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி மறக்காம சோனா FM நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்கு நேரலே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: பசிபிக் பெருங்கடல்ல நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் நம்ம ஊர்ல வந்து பெரிய விளைவுகளை கொடுக்குது அப்படின்னும் போது அதை பத்தி நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்கோம். இதனால நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்றத பத்தி தான் நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேச போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நிரலி. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நாம எந்த எஸ்டிஜி பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா SDG 13 அதாவது காலநிலை நடவடிக்கை. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது, திடீர்னு அதிக வெயில் கொளுத்த ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான காலநிலை மாற்றம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு முக்கிய காரணம் எல் நினோ, அதாவது பசிபிக் பெருங்கடல்ல வந்து ஒரு சுழற்சி ஏற்பட்டு அது மூலியமா வெப்பம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய பூமியை வந்து தாக்க ஆரம்பிக்குது. பூமியை சுத்தி இந்த வெப்பம் வரதுனால என்ன ஆகுது அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்றது நம்ம இந்தியாவுக்கு வராம இருக்க ஆரம்பிக்குது. இதனால மே மாத காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வெயில் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது, அதையும் தாண்டி மழையும் வர ஆரம்பிக்குது, மற்ற காலகட்டங்களிலுமே வெயில் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளும் ஒரு பங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் சுமை அப்படின்னு அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். மழை வரும் அப்படின்னு நம்பி உரம் விதை இது எல்லாத்தையும் வாங்கி விவசாயம் என்ன பண்றாங்க அப்படின்னா விதை விதைக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்னினோவால மழை பெய்யறது போக ஆரம்பிக்குது, மிகப்பெரிய கடனாளியா மக்கள் வந்து மாற ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதை தாண்டி நிலம் வறண்டு போறதுனால மாடுகளுக்கு தேவையான புல் அவங்களுக்கான தீவனங்கள் இது எல்லாமே கிடைக்காம இருக்க ஆரம்பிக்குது. இதனால பால் உற்பத்தி குறைஞ்சி பால் பொருட்கள் விலையும் வந்து கூட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து காடுகள் வறண்டு போகிறதுனால உணவு தேடி மலைகள்ல இருக்கக்கூடிய குரங்குகளா இருக்கட்டும் வனவிலங்குகளா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து சாலையோரங்களுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இதனால விபத்துகளும் ஏற்பட ஆரம்பிக்குது, மோதல்களும் ஏற்பட ஆரம்பிக்குது. இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இப்ப இருக்க காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா 45 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற ஒரு வெயில் அப்படின்றது அது அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுலயுமே வந்து விவசாயிகள் வந்து இறங்கி வேலை செய்யக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க வகையில. இப்படி இருக்கிறதுனால வெப்பமயக்கம் அதாவது ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏற்படுது, தோல் அலர்ஜி ஏற்பட ஆரம்பிக்குது, நீர் சத்து குறைபாடு போன்ற நோய்கள் எல்லாமே வந்து சாதாரணமா இருக்க ஆரம்பிக்குது. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா விவசாயத்துல தொடர்ந்து நஷ்டம் ஏற்படுறதுனால வேற ஏதாவது வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிராமங்களை விட்டு வெளியேறக்கூடியவங்க நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. நகரங்கள்ல போய் கட்டட வேலைக்கு தினக்கூலியா வேலை செய்யறவங்களும் வந்து விவசாயிகள் அதிகமா இருந்துகிட்டு இருக்காங்க. இதை தாண்டி குடிநீர் ஆதாரங்கள் வறண்டு போகிறதுனால பல கிலோமீட்டருக்கு நடந்து போய் பெண்கள் வந்து தண்ணீர் பிடிச்சிட்டு வர வேலை அப்படின்றது அவங்களுக்கு அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு சுமையா இருக்கு கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு. இதுதான் நம்ம ஊர்ல சுத்தி சுத்தி இருக்கக்கூடிய சவால்களா இருக்க ஆரம்பிக்குது. இந்த சவால்கள் உங்களுக்கு இருக்கா நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்க ஊர்ல சுத்தி சுத்தி என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு, அதை சமாளிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்கீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துல அதிக வெயில் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது, குடிநீர் தட்டுப்பாடு வறட்சி இது எல்லாமே இருக்குது. இதனால பல பேர் பல இடங்கள்ல வந்து பசி வறுமை அப்படின்னு சொல்லி பல சவால்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்றதுதான் நீங்க கால் பண்ணி சொல்ல போறீங்க. கால் பண்ணுங்க. இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு வாங்க நேரிலே. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: அழைப்பது யாரோ அழைப்பது யாரோ.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட
3: இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 47°C வெயில்லாம் வந்து நம்ம ஊர்ல அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வாழ்நாள்ல நான் பார்க்காத ஒரு விஷயம். இதை நான் கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போது எனக்குமே சவால் இருக்கு. என்னை தாண்டி சாலையோரத்துல கடை வச்சிருக்கக்கூடிய அக்காக்கள் எல்லாருமே வந்து சவால்களை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு என்ன தீர்வா இருக்கும், இதுக்கு சின்ன முயற்சி நாம எடுக்கணும் இல்லையா, அதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து நான் பேச போறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். இப்போ இது எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிந்த வரைக்கும் நம்ம ஊர்ல நம்ம சூழல்ல விளைவிக்கக்கூடிய காய்கறிகளை சிறுதானியங்களை நாமளே வாங்கி பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இதனால வறட்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து தடுக்க முடியும். அதே மாதிரி விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு வந்து ஒரு பொருளாதார சப்போர்ட் அப்படின்றது நம்மளால கொடுக்க முடியும். இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து மழைநீர் சேகரிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அதை விட அதிகமா நீங்க புரிஞ்சு
4: உணவுகளை ரோட்டோரத்தில் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா அங்க பிளாஸ்டிக் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இதனால வனவிலங்குகள் சாப்பிட்டு இருக்கக்கூடிய நிலையம் ஏற்பட ஆரம்பிக்குது. சாலையில போகக்கூடியவங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுது. அதையும் தாண்டி சுற்றுச்சூழலுக்கும் வந்து பல விளைவுகளை கொடுக்க ஆரம்பிக்குது. அதனால இது எல்லாத்தையும் குறைக்கிறது நம்மளுடைய அன்றாட கடமை அப்படின்றத எடுத்துக்க ஆரம்பிக்கணும். இதனால காடுகள்ல சமநிலை அப்படின்றது ஒண்ணு இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே வந்து இந்த கார்டனிங் அப்படின்றது அது வீட்டுக்கு பக்கத்திலேயே இல்லை வீட்டுக்கு மேலேயோ வீட்டுக்கு பக்கத்திலேயோ ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால வீட்டை சுற்றி வெறும் அழகுக்கு மட்டும் இல்லாம நீங்க ஒரு குருவியா இருக்கட்டும் இல்ல புறாவா இருக்கட்டும் ஒரு காக்காவா இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே வந்து நிழல் தரக்கூடியதா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு நிழல் தரக்கூடிய மரங்களை நடுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கும் சரி மற்ற உயிரினங்களுக்கும் சரி. அதே மாதிரி வந்து உணவுகளை வீணாக்குறது அப்படின்றது இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. நம்ம தட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும் வந்து நமக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு போது இதுல எக்கச்சக்கமான விவசாயிகள் வந்து உழைச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. நம்ம ஈஸியா உணவுகளை வந்து வீணாக்கிறோம், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பை நம்ம மதிக்கிறது இல்ல. இதனால இது எல்லாத்தையும் உணர்ந்து நாம இருக்கணும் நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி SDG 13 பற்றின விழிப்புணர்வு அப்படின்றது மாணவர்கள் கிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் அதிகமா இருக்க ஆரம்பிக்கணும். அப்படி இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்க இயற்கையை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. இது ஒரு தலைமுறையினுடைய மாற்றம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கலாம். இதைதான் கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க நேர்களே. இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேரலே.

0: ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ? வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க கூட பேச வந்தாச்சு நான் விஜயபிரியா, மற்றும்
1: நான் உங்க தருண் தாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் செமையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வேற சண்டே வேற. ஸோ இன்னைக்கு வந்துட்டு அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில சூப்பரா வந்துட்டு ஒரு தலைப்பு வச்சிருக்காங்க. ஸோ வச்சு இருக்கோம், மன்னிச்சிருக்க. என்ன தலைப்பு விஜயபிரியாக்கா?
0: என்ன தலைப்புனா, நீங்க முதல் முறையா பயன்படுத்திய போன் ஞாபகம் இருக்கிறதா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நாம தலைப்பா வச்சிருக்கோம். ஒரு அழகான ஒரு வரி சொல்லணும்னா, தொலைவை குறைத்து உலகத்தை இணைப்பதுதான் தொலை தொடர்பின் பெரிய சாதனை.
1: சரியான கருத்து.
0: ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு உலக தொலை தொடர்பு தினம் நான் கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒரு சின்ன கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை கூட, ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை கூட எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுக்கு ஒரு இணைப்பா, ஒரு பாலமா இருக்கிறது வந்துட்டு இந்த இணைய வழியான தொலை தொடர்பு மூலமா தான். அதுலயும் குறிப்பா ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் டக்கு டக்குன்னு அப்படின்னா, இப்ப போன் மூலமா நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இப்ப வளர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்கும் போது, இப்ப நிறைய மாடல்ஸ் போன்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஆனா தொடக்க காலத்துல நாம ஒவ்வொருத்தருமே மொபைல் வந்தப்போ நானும் வாங்கி ஹலோ ஹலோன்னு பேசணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமா இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல தான் மொபைல் வந்துட்டு வாங்கியே தருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க முதன் முதல்ல பயன்படுத்திய வாங்கின அந்த மொபைல் என்ன மொபைல், அதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணீங்க, அதை பத்தி எல்லாமே ஒரு சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் நீங்க நம்மளோட பகிர்ந்துக்கலாம். எப்படி பகிர்ந்துக்கணும், கால் பண்ணணும், எந்த நம்பர்ல கால் பண்ணணும்?
1: 9787701078 என்ற எண்களை தொட்டு அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, தொலை தொடர்பு தினத்தை முன்னிட்டு நீங்க வந்துட்டு என்னது பழைய மொபைல், அதாவது முதல் முதல்ல பயன்படுத்தின கைபேசியோ இல்ல எது வேணாலும் சொல்லலாம்.
2: வணக்கம்
0: அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும்.
2: ரொம்ப சந்தோஷம். அதாவது தொலை தொடர்பு அப்படின்னு எடுக்கும்பொழுது நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் தான். ஸோ வீட்டில் லேண்ட்லைன் தான் இருந்தது. அங்கே கால் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ மிக முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பேசினேன். அதன் பிறகு என்னுடைய காலேஜ் வரும்பொழுது அந்த பட்டன் ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. ஸோ அந்த பட்டன் ஃபோன் அப்படிங்கிறது தான் நான் யூஸ் பண்ணேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலராக மெசேஜ் அனுப்புறது அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஹை குட் மார்னிங் அது மாதிரி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கேப் மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு நாளைக்கு 50 SMS 60 SMS தான் அனுப்பணும் அப்படி இப்படின்னு. அதை மாற்றி அதையும் ஜாஸ்தியாக பண்ணிட்டோன்னா காசு டிடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த பிக்சர் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அப்போ காலேஜ்க்கு செல்ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்கு. ஸோ அங்கே காலேஜில் கொண்டு போகும்போது அது ஒரு தனி சந்தோஷம் தான். ரொம்ப காஸ்ட்லியான மொபைல் அப்படி இப்படின்லாம் இல்லை, ஒரு பட்டன் ஃபோன் தான். பட் அது வந்து எடுத்துகிட்டு போகும்பொழுது அதில் கால் வந்து பேசும்பொழுது அது ஒரு தனி சந்தோஷம் தான். அப்புறமா எனக்கு ஒரு பட்டன் ஃபோன், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பட்டன் ஃபோன், காலேஜில் போவேன். முக்கியமாக எனக்கு ஏதாவது கிளாஸஸ் இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணி லேட் ஆகுது அப்படின்னா அம்மா அப்பா கிட்ட சொல்லுறதுக்கு அந்த ஃபோன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணேன். அந்த ஃபோனை நிறைய வருஷம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனப்புறமா தான் இந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் மறக்க முடியாத இனிமையான நினைவுகள் தான். அதுவும் அந்த நோக்கியா பட்டன் செட்லாம், 3300 மாடல், அதெல்லாம் பார்க்கறச்சு அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த மெசேஜ் வரும்போது டிங் டிங் டிங் டிங், ஐயோ அது வேற லெவலுக்கு ஒரு இதாக இருக்கும். அந்த மெசேஜ் தோணும், அதாவே திருப்பி ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ரொம்ப பாப்புலர். இப்போ ஃப்ரெண்ட்ஸோடைய நம்பர்ஸ்லாம் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வச்சுருப்பாங்க, அவங்க கிட்ட கால் பண்ணி அந்த ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிப்போம். அதே மாதிரி பிக்சர் மெசேஜஸ் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் ஒருத்தருக்கொருத்தர் ஷேர் பண்ணிக்கும்பொழுது ஏ நல்லதானே பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பிக்சர் மெசேஜஸ்லாம் இன்பில்டாகவே இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ரிங் டோன்ஸ் அதெல்லாம் வரும் அந்த காலத்தில். அந்த ரிங் டோன்ஸ் எந்த சாங் கலெக்ட் பண்ணலாம், அதற்கு ஒரு போஸ்டர் பாக்கெட் 30 ரூபாவோ என்னமோ கேட்பாங்க. புது பாட்டா வச்சு அந்த சாங் வந்து அவங்க பண்ணும்போது அது ஒரு தனி சந்தோஷம். காலர் டியூன் எல்லாம் செட் பண்ணி நமக்கு
0: அப்படின்னு
2: சொல்லிட்டு அந்த பாட்டு கேக்குறது அதெல்லாம்
1: கண்டிப்பா நான் ரொம்ப மறக்க முடியாத நினைவுகள் தான். ரொம்ப நன்றி அண்ணா. ரொம்ப அருமையா வந்துட்டு அவர் முதல் முதல்ல பயன்படுத்தின தொலைத்தொடர்பு சாதனத்தை பத்தி நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787 7107 என்ற எண்களை தொட்டு தாராளமா பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்து இருங்கள் நேர்களே.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான் படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
5: வெல்கம் பேக் டு தி அழைப்பது யாரோ நிகழ்ச்சி. எல்லாரும் கண்டிப்பாக செம்மையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் கேட்குறேன் நேயர்களே, இன்னைக்கு வந்துட்டு அழைப்பது யாரோ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் தருண் மற்றும்
6: விஜய் பிரியா.
5: ஆமாம், இன்னைக்கான தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண தொலைபேசியோ இல்லை வந்துட்டு இந்த ட்ரிங் ட்ரிங் அடிக்கக்கூடிய
6: லேண்ட்லைன்,
5: இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட நினைவுகளில் முதல் முதல்ல நீங்கள் பயன்படுத்தின தொலை தொடர்பு சாதனத்தை பற்றி தாங்க
6: தெரிஞ்சிருச்சுனாலே ஓகே இதுவும் நமக்கு டைப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈகரா இருக்கும். ஆனா அந்த டைப்பிங்லயே கூட என்ன ஆகும்னா,

0: ஏதோ டைப் பண்றாங்க டைப் பண்றாங்க டைப் பண்றாங்க, ஆனா ஒன்னும் வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுறோம். ஆனா இது எல்லாத்துக்கும் தாண்டி நாம இன்னைக்கு என்ன கேள்விக்கிட்டு இருக்கோம்னா, நீங்க முதல் முதல்ல பயன்படுத்துற ஒரு மொபைல் போன் எது அப்படின்றத நாம இன்னைக்கு
1: அனுபவத்தை நீங்க பகிர்ந்துக்கணும்.
0: வாங்கிருக்கீங்க, அதை பத்தின தகவலும் நமக்கு சொல்லலாம். ஏன்னா ஒரு மொபைல் வந்துட்டு சிலர்லாம் அந்த பொக்கிஷமா வச்சிருப்பாங்க, முத முதல்ல எனக்கு வாங்கி கொடுத்த போன், நானே காசு போட்டு வாங்கினேன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா எங்க அப்பா இல்லைன்னா என் ஃப்ரெண்டு எங்க அக்கா எனக்காக வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்ப வரைக்கும் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ அதை பத்தின கதைகளையும் நீங்க எங்களோட சொல்லலாம்.
1: அனுபவத்தை
0: அந்த அதுக்கு பின்னாடி நிறைய கதைகள்லாம் இருக்கும்.
1: நான்
0: சொல்ல வந்தேன், இப்ப ஒரு நேயர் வந்துட்டு நம்ம கூட பேசுறதுக்காக இணைப்புல இணைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் விஜய் விஜய், குட் மார்னிங். ஹேவி நைஸ் டே ஃபார் யூ, ஹேவி சண்டே, ஹேப்பி சண்டே ஃபார் யூ.
0: ஹேவி நைஸ் டே அண்ணா.
1: ஹேவ் எ குட் டே அண்ணா. பக்கத்துல வந்து இருக்கேன் நான்.
0: நீங்க முதன் முதல்ல பயன்படுத்திய போன் வந்து எந்த வருஷம் நீங்க முதல்ல அந்த மொபைல்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அத சொல்லுங்க.
2: அப்படியெல்லாம் பண்ணிருக்கீங்களா? ஆமா, அந்த போன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்ல.
0: நன்றி நன்றி நன்றிங்க அண்ணா, அவங்க வந்துட்டு சொன்னாங்க. 2000ல இருந்து நம்ம மொபைல்ல வந்துட்டு யூஸ் பண்றேன். அதுவும் நான் பேசி இருப்பாங்க, எல்லாமே பண்ணிருப்பாங்க.
1: ஓகே நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி வந்துட்டு உங்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம். கண்டிப்பா பகிர்ந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான இனிமையான பாடல்கள் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ஆன மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான் படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ? மனிதர்களையும் அவங்களுடைய மனங்களையும் நம்ம கூடவே இணைக்கிறது இந்த தொலைத்தொடர்பு தான். அப்படி இருக்கும் போது நீங்க முதன் முதலாக பயன்படுத்திய மொபைல் போன் எது? அந்த மொபைல்ல நீங்க ஒரு சில குரூப்ஸ் வச்சிருப்பீங்க, அவங்களோட பேசிக்கிட்டுலாம் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி அம்மாவுக்கு தெரியாமலாம் நான் பேசியிருக்கேங்க என் ஃப்ரெண்டு கூட அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். எக்ஸாம் டைம்ல பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட இருக்க ஃபோனை விட நம்ம தான் வாங்கி அந்த கொஷின் படித்தா, இந்த கொஷின் படித்தா, என்னடா படித்த அப்படின்ற மாதிரி அப்பதான் மொபைல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க.
5: இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நீங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். நம்ம கூட இப்போ ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: நீங்க
5: முதல் முதல்ல பயன்படுத்தின தொலைத்தொடர்பு சாதனம் என்னன்னா?
6: நான் முதன் முதல்ல பயன்படுத்திய தொலைத்தொடர்பு சாதனம் பார்த்தீங்கன்னா 90s நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ சின்ன பையன், அப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் லேண்ட்லைன் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா ஊர் ஒன்று.
5: ஓகேண்ணா.
6: அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன்
5: பண்ணுவேன்.
6: அந்த ஞாபகம் ஏன்னா அது எல்லாம் சின்ன வயசுல மலரும் நினைவுகள்.
5: கண்டிப்பாக.
6: ஏன்னா லேண்ட்லைன்ல பேசும்போது நல்லா கொஞ்சம் அப்ப புதுசா தான் நம்மளுக்கெல்லாம் என்னோட தோசை வந்துட்டு பேசணும் ஒரு இது. அந்த குரல் அந்த கேட்கும் போது அவ்வளவு ஒரு ஆனந்தம்.
5: கண்டிப்பா.
6: நேர்ல பார்த்து பேசுறது வேற, போன்ல அப்ப சின்ன பையனாக்கும் போன்ல பேசுறது அது கொஞ்சம் ஒரு புது அனுபவமா இருக்கு.
5: ஓகேண்ணா.
6: அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது 2010 நினைக்கிறேன். அப்பதான் நான் வந்து ஒரு இது பட்டன் போன் ஒன்று
5: வாங்கினேன். 2010 தான் வாங்கினீங்க?
6: என்ன வெளியில போறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்து ஒரு இடத்துக்கு ஃபிக்ஸ் பண்றோமா அந்த டைம்ல நேரத்துக்கு வாங்குவோம். அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு.
5: தொலைத்தொடர்பு சாதனம் இன்னைக்குமே ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா தானே இருக்கு.
6: ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா வெளியே போறதுக்கு ரொம்ப உதவுனுச்சு. இது வரைக்கும் நான் ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கினதில்ல, இது வரைக்கும் பயன்படுத்துறதில்ல.
5: ஓகே அண்ணா.
6: இது வரைக்கும் நான் 8 இல்லைன்னா 9 போன் பட்டன் போன் வாங்கியிருப்பேன்.
5: ஓகே அண்ணா.
6: நல்ல ஒரு இது இன்னமும் பாத்தீங்கன்னா
5: இந்த
0: மாதிரி உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்துக்கலாம். 9787707 107.8 அப்படின்ற எண்களை தொட்டு நீங்கள் நிகழ்ச்சியில் வரலாம். பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: என்னடா மச்சான், நல்லா இருக்கியா?
1: நான் நல்லா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ ரொம்ப ஜாலியா இருக்க போலயே.
0: என்னடா மச்சான் அப்படி கேட்டுட்ட?
1: பின்ன என்னடா, நானும் சோசியல் மீடியால ஆக்டிவா தான் இருக்கேன், ஆனா நீ மட்டும் ட்ரெண்டிங்கான விஷயத்தெல்லாம் ஃபிங்கர் டிப்ல வச்சுட்டு அப்டேட்டா இருக்கியே.
0: இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லாத ஒரு சூப்பரான ரகசியத்தை தாண்ட உங்ககிட்ட சொல்ல போறேன். வயதானவர்கள், இதய நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைங்க. மனசை இளமையா வச்சுக்கணும்னா
2: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 6 மணிக்கு ஜாலியா கேட்கலாம். இது வாலிப வயசு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
5: சோனா எஃப்எம் கேளுங்க. இது
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் மற்றும் விஜய் பிரியா தாங்க. இன்னைக்கான அழைப்பது யாரோ நிகழ்ச்சியோட தலைப்பு, அதாவது
0: நீங்க முதன் முதலா பயன்படுத்திய போன் எது, ஞாபகம் இருக்கிறதா? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தலைப்பா வச்சிருக்கோம்.
1: அதை பயன்படுத்தின அனுபவத்தையும் நீங்க சொல்லலாம். நம்ம சோனா எஃப்எம் 9787707.8 என்ற எண்களை தொட்டு தாராளமா நீங்க வந்துட்டு உங்களோட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம்.
0: இப்ப ஒரு நேயர் இணைப்புல நினைச்சிட்டாங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
6: வணக்கம் தரும். வணக்கம் ஜெயபிரியா. நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளை கோவிந்துசாமி.
1: வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம்னா நீங்க சொல்லுங்க உங்களுடைய அனுபவங்களை.
6: நான் வந்துங்க அப்ப வந்து என்ன பண்ணுங்க, அந்த காலத்துல வந்து இந்த சுத்தி சுத்தி நம்பரை சுத்துவாங்கல்லுங்க, கொண்டை விட்டோம்னா சருன்னு திருப்பி அந்த இடத்துக்கு
1: வருமானுங்க.
6: அதான் பயன்படுத்தணுங்க. அந்த காலத்துல ஆவின் பால் சொசைட்டி வச்சிருந்தாங்க, அதுல இருந்து நாங்க பயன்படுத்தினோம். அப்புறம் வந்து அந்த நம்பர் அமைச்ச போன சதுரமா இருக்கு, அதை பயன்படுத்தினா. அப்புறம் வந்து போன் வாங்கினது வந்து மில் போன் சொல்லி, அப்ப பிஎஸ்என்எல் மில் போன் கொண்டாந்து வீட்டுல வச்சாங்க, அது சரியா எடுக்கலைங்க. அது 2008
1: வாங்கினோம்ங்க.
6: அப்புறம் வந்து அப்புறம் நான் சொல்லுவேன், அந்த காலத்துல நான் வாங்கின செல்போன்ஸே வாங்குவோம் அப்படிம்பா. அப்பெல்லாம் இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிம்பாங்க. அப்ப அந்த செல்போன் வந்து பார்த்தோம்னா ரிமோட் இருக்கு, டிவி ரிமோட் மாதிரி இருக்கு, அட்டச்சோடு
1: இருக்குங்க.
6: அப்புறம் வந்து அப்புறம் 2008 செல்போன் வாங்கினீங்க, பட்டன் போன் வாங்கினேன், இப்ப டச் இருக்குதுங்க.
1: ஓகே ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றி.
0: அப்படியே அப்டேட்டடா வந்துகிட்டே இருக்கீங்க. நன்றி நன்றி
6: நன்றி.
1: ஆமா, நீங்க வந்துட்டு ரொம்ப அருமையா வந்துட்டு சொன்னாரு அவரு. நீங்க என்ன மொபைல் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணீங்க?
0: நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது எங்க அப்பா, எனக்குன்னு வாங்கினது வந்து ஆண்ட்ராய்டு தான். அது நான் காலேஜ் போகும்போது நான் ஆக்சுவலி நான் வாங்கினேன். அது வரைக்கும் நான் வாங்கல, எனக்கு வாங்கி தரல. பட் எங்க அப்பா வந்துட்டு பட்டன் போன் தான் யூஸ் பண்ணாங்க.
1: பட்
0: அதுக்கும் முன்னாடி எங்க எல்லாருமே சொன்னாங்க, நிறைய மொபைல்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இன்னொரு மொபைல் இருக்கா,
1: வணக்கம்.
0: வணக்கம் பாட்டி, பேசுறது கேக்குதா? வணக்கம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க. அந்த டீப்பட்டி டப்பா தானே?
6: அலுவலகத்துல வந்து பேசும் போது எந்த பட்ட

0: அதுக்கப்புறம் தான் வீட்டுலயே போன் வச்சோம். அப்போ எல்லாம் வந்து என்ன போட்டா வீட்டுலயே பேசுற மாதிரி போனேன்.
1: கண்டிப்பா கிடையாது.
0: அதுக்கப்புறம் அப்புறமா தான் போக போக நான் ரெண்டு செண்டு வச்சு பேசுற அளவுக்கு பதவி உயர்வு வந்துட்டேன்.
1: மறக்க முடியாத அனுபவம் இல்ல பாட்டி அதெல்லாம்.
0: ரொம்ப நன்றி பாட்டி. இணைப்புல இணைஞ்சு நிறைய உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. ஒரு மொபைல்ல இருந்து பேசவே தெரியாத விளையாட்டு மொபைல்ல இருந்து இப்ப இரண்டு மொபைல் வரைக்கும் நான் பயன்படுத்தி இருக்கேன் அப்படின்னு வந்து நிகழ்ச்சியில உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றி பாட்டி. நன்றி பாட்டி.
1: கண்டிப்பா இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளோட தொலைத்தொடர்பு துறை அப்படின்றது ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சே வருது அப்படின்றது தெளிவா தெரியுது. ஆனா வந்துட்டு அதை நம்ம பயன்படுத்த வேண்டிய விதத்துல பயன்படுத்தி நம்ம வந்துட்டு அதை நன்மையா பயன்படுத்திக்கணும். பயன்படுத்த விதம் வந்துட்டு நம்ம சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்துருப்பாங்க, எப்படி பயன்படுத்தணும், என்ன மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்றத தொடர்ந்து கண்டிப்பா தொடர்ந்து பாடல் வந்தாச்சு. அந்த பாடலை கேட்டுட்டு வாங்க. கேட்டுட்டு இருக்கீங்க. அழைப்பதியாரோ நிகழ்ச்சியிலிருந்து உங்களுக்கான அருமையான பாடல் இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயினூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: ஐயோ, நேற்று விளையாட போய் மூச்சு பிடிச்சிக்கிச்சே.
1: காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்க. இந்தாடா முருங்கைக்கீரை சாரையும் சுக்கையும் அரைச்சு கொண்டு வந்திருக்க. மேல தடவிக்கோ, சரியாயிடும்.
0: மாட்டி, நானே இங்க வழியில இருக்க, நீ வேற அத பண்ணு இத பண்ணு.
1: டேய், சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லைன்னு பழமொழியா இருக்கடா. ஆரோக்கியத்தை பத்தி இந்த காலத்து பசங்களுக்கு என்னதான் தெரியுது? இதெல்லாம் யாரு சொல்றா? இப்போ
2: சொல்றாங்களே, பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி, எல்லாரும் கேட்கிற மாதிரி சொல்றாங்களே.
3: உடல்நலம் மனநலம் மருத்துவர்களின் ஆலோசனை பாட்டி வைத்தியம்னு கேட்க என்றும் நலமுடன். திங்கள் முதல் சனி வரை பகல் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
4: ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாம் இப்போ சொல்லிடலாம். கோவை மாவட்டம் அன்னூர் கஞ்சம்பள்ளியைச் சேர்ந்த ராதாமணி அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். உங்களுக்கு சோனாயகம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ராதாமணி.
5: தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். அழைப்பது யாரோ நிகழ்ச்சி தாங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் மற்றும்
4: விஜயபிரியா. இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க முதன்முதலாக பயன்படுத்திய போன் ஞாபகம் இருக்கிறதா? அதை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இணைப்புல ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்ட பேசிடலாம்.
5: வணக்கம்.
6: வணக்கம், நான் அம்மா தட்ட முருகன் பேசுறேன். போனை பத்தி கேக்குறீங்க, எனக்கு வந்து நான் கண்பார்வை தெரியாது, ஆனா போன் யூஸ் பண்ணிட்டுதான் இருக்கிறேன். எனக்கு சவுண்ட் போன் வந்து இந்த நவீன காலத்துல இருக்குது மேடம். ஆனா அதுக்கு முன்னு வந்து நாங்க விளையாட்டு போன் எல்லாம் வச்சிருப்போம். இந்த ருக்மணி பாட்டி சொன்ன மாதிரி நெருப்படியில எல்லாம் போன் பேசுவோம். அப்புறமேட்டு செல்போன் வச்சிருக்கிறவங்க ரொம்ப ஹை சொசைட்டில இருக்கிறவங்க தான் வச்சிருப்பாங்க, விஐபியா இருப்பாங்க. அவங்க அவங்க செல்போன் வச்சிருக்கிறவங்க ஒரு பிரபுன்னு ஒருத்தர் இருக்காங்க கொகையில. அவங்க ஓவிய பேராசிரியரா இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தாங்க, அவ்வளவு பெருமையா இருந்துச்சு. ஐயா, நம்ம வீட்லயே ஒரு செல்போன் இருந்து நம்ம வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கனெக்ஷன் போகுது. அதாவது நம்ம வீட்டுக்கும் வெளினா வெளியுற உள்ளகுக்கும் ஒரு தகவல் தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு அப்ப தோணுச்சு. நம்ம வீட்லயே இருந்து ஒருத்தர் செல்போன் பேசுறாங்களேன்னு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அப்போ செல்போன் வச்சிருக்கிறவங்க கண்டா அவ்வளவு, ஐயோ இவங்கிட்ட இந்த மாதிரி செல்போன்ல நம்ம கிடைக்குமா அப்படின்னு இருக்கோம். ரொம்ப வாங்க முடியாது, காஸ்டிக்கா இருக்கும்னு நினைச்சிருக்கேன் மேடம். அப்பெல்லாம்
5: ரொம்ப அழகான அனுபவம் அண்ணா.
4: நன்றி, நன்றிங்க அண்ணா.
5: நன்றி அண்ணா. ஆக்சுவலி நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த போன் வாங்கினது எல்லாருக்கிட்டையும் கேட்டீங்கல்ல, போன் எத்தனாவது போன்னு. என்னோட முதல் போன் வந்து பாத்தீங்கன்னா நான் டுவெல்த் லெவன்த் படிக்கும் போது வாங்கினேன். ஓகேவா, வாங்கிட்டு வந்து முதல் நாள் வந்துட்டு வாங்கிட்டு வந்த சந்தோஷத்துல பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு தூங்கிட்டேன். என்ன பண்ணாரு எங்க அப்பா வந்துட்டு அதை யூஸ் பண்ணிருக்காரு. தூங்கி அதை அ ஆமா அதுக்கு மேல உடத்துட்டியா அப்படின்னாங்க. அப்புறம் தான் வந்துட்டு யோசிச்சேன், உண்மையை சொல்லுங்க, நான் வந்துட்டு போனை இங்க வச்சிருந்தேன், இந்த போன் எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னப்ப தான் அப்புறம் எங்க அப்பா சொன்னாரு, எது யூஸ் பண்ணிருந்தேன் தெரியாம கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் வந்துட்டு எங்க அப்பாவே வந்துட்டு அதை மாத்தி என்கிட்ட முதல் முதல்ல அந்த போனை வந்துட்டு கையில கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா ரொம்ப ராவடி பண்ணி தான் போன்லாம் வாங்கினேன். ஆனா நான் லெவன்த்து படிக்கும் போது தாங்க வாங்கினேன், அது வரைக்கும் எங்க வீட்டில் போனை கையிலேயே கொடுக்கல. அது வரைக்கும் நல்லா படி படி படி படி படிக்க தான் வச்சாங்க. சரி இப்போ வந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம்
4: நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் கலந்துக்கிட்டு அவங்க பயன்படுத்தின போன் பத்தின அந்த அனுபவங்களை எல்லாமே பகிர்ந்துகிட்டாங்க. அதுவும் ஒரு அண்ணா வந்து சொன்னாங்க, நாங்கள் சுற்றி சுற்றி நம்பர் போடுவாங்களே அந்த என்னது நீங்கள் கூட சொன்னீங்க ட்ரிங் ட்ரிங்னு சொல்லி அந்த சவுண்ட் வரும். நான் அந்த மொபைல் வந்துட்டு படத்தில் மட்டும்தாங்க பார்த்தேன், நேரெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி நிறைய அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு தகவல் தொடர்பு அப்படின்றது கிராமப்புறங்கள்லேருந்து நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் இணைக்கக்கூடிய ஒரு தொடர்பாக இருக்கிறது தான் இந்த இணைய தொடர்பு தகவல் தொடர்பு அப்படின்றது. அதை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நன்மையும் கூட.
5: இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. டாடா பாய் பாய் நேர்களே, இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் மற்றும் விஜய் பிரியா.
4: நன்றி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இந்த வாரமும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சொல்கிறதுக்காக. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் நோட்டபிள் ரிலீஸாக ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்கலாம். நம்ம சூர்யானாவோட கருப்பு படம் இருக்குல்ல, இந்த படம் தான் இந்த வாரம் ரிலீஸா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படம் மே 14 தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ஆனா ஒரு சில காரணத்தினால, அதாவது இந்த படத்துல ஏற்பட்ட பினான்சியல் இஷ்யூனால மே 14 இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகல. சொன்ன டேட்ல படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு நம்ம சூர்யானாவோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா அப்செட் ஆயிட்டாங்க. என்னடா இது, நம்ம சொன்ன டேட்ல படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்செட் ஆயிட்டாங்க. ஸோ அன்னைக்கே வந்துட்டு சாயங்காலம் ரிலீஸ் ஆகும் இல்லைன்னா வந்துட்டு மதியான ஷோஸ் எல்லாம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா சொன்ன டைம்ல இந்த கருப்பு படம் மே 14 ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. அது நீங்க படத்துக்குள்ள போய் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஜெய் அண்ணா இருக்காருல, அவரோட நடிப்புல இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் சட்டென்று மாறுது வானிலை. அவரோட நடிப்புல ஒரு கேப்புக்கு அப்புறமா இந்த சட்டென்று மாறுது வானிலை படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஜெய் அண்ணாவோட இந்த சட்டென்று மாறுது வானிலை படம் இருக்குல்ல, இந்த படம் ஒரு ரொமான்டிக் டிராமா சப்ஜெக்ட்ல உருவாகி இருக்கு. இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாபு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் இன்னும் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா மீனாட்சி கோவிந்தராஜன், அதுக்கப்புறமா யோகி பாபு, அதித்தி கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கான ட்ரெய்லரும் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லருக்கு ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடச்சிருந்தது. காமெடியாகவும் வந்துருந்தது ட்ரெய்லரை பார்க்கும்போது, அதுக்கப்புறமா ஒரு மாதிரி ரொமான்டிக் ஜோனரில் இருந்தது. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த சட்டென்று மாறுது வானிலை படம் நம்ம ஜெயனாவுக்கு ஒரு கம்பேக் மூவியாக இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஓடிடியிலுமே ஒரு சில படங்களை இந்த வாரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஓடிடி லவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபேமிலியோட எல்லாம் வீட்டில் ஹோம் தியேட்டர் செட்டப்பில் படம்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அதுலேயுமே படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்து என்ஜாய் வந்து பண்ணுங்கள். நாம இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு வந்துருக்கேன் சொல்லிட்டு வந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

காமராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னேன் தானே, ஸ்கில் ட்ரைனிங்கில் வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கில் வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமாக அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் க்ரூமிங் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழில் கேத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணும்.

0: ஃபோனில் மெசேஜ் வந்துருந்துச்சு கண்ணா, மேம் வந்து இன்னைக்கு செடியை எடுத்துகிட்டு வர சொன்னது, நீ ஏன் என்கிட்ட வந்து கேட்பேன்னு நான் நினைச்சேன், ஆனால் நீ கேட்கவே இல்லை. பரவாயில்ல, இப்பயாச்சும் பாதி தூரம் இந்த செடிக்காக மிஸ் சொன்னாங்களேன்னு வந்திருக்கேல்ல, இனிமே இந்த ஒரு தப்பை பண்ணாத, எப்பயுமே சொல்கிற நேரத்தில் சொல்கிற வேலையை செஞ்சிரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, எப்பயுமே நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் அதுக்கான வேலையை செஞ்சிடணும், அப்படி செய்யலை அப்படின்னா அது பயன் இல்லாமல் போயிடும். ஸோ இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹாய், என் பேர் பிரியாவதனா.
0: பிரியாவதனா, நேம் டிஃப்ரெண்டா இருக்கே, நல்லா இருக்கு. ஓகே, இந்த நேம் வச்சதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு நினைக்காச்சும் அம்மா அப்பாட்ட கேட்டிருக்கீங்களா?
1: கேட்டிருக்க.
0: என்ன
1: அழகுன்னு சொல்லுவாங்க, பியூட்டி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க.
0: பியூட்டி அழகுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரியே நேமுமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்டு நீங்கள் வந்து எனக்காக யோசிச்சிருக்கீங்களா, நமக்கு பிரியவதனா அப்படின்ற நேமை தாண்டி வேற ஏதாவது வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி?
1: ஆ, நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். எனக்கு வந்து பூஜா அந்த மாதிரி ஏதாவது பேர் வச்சிருக்கலாமான்னு எனக்கு யோசித்தேன்.
0: பூஜா அந்த மாதிரிலாம் நேம் வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க. சரி ஓகே, இதை என்னைக்காச்சும் மம்மி டேடிக்கிட்டலாம் சொல்லியிருக்கீங்களா, எனக்கு வந்து பிரியவதனான்னு வேண்டாம், பூஜான்லாம் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு எனக்கு?

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஹே பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம பிரியா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம பிரியா கூட பேசிடலாமா? பிரியா, உங்களுக்கு வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்கும்?
4: எல்லாருமே ரொம்ப பிடிக்கும்.
3: எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, இந்த ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து இவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது யாரு?
4: என்னோட சிஸ்டர்.
3: உங்க சிஸ்டர்? சரி, உங்க சிஸ்டர் என்ன பண்றாங்க?
4: இப்ப அவ 9th படிக்கிறா, இந்த ஸ்கூல் தான்.
3: ஓகே ஓகே. சரி, சிஸ்டர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்க, அப்ப கண்டிப்பா நீங்க வந்து சண்டையே போட்டுக்க மாட்டீங்க, அவ்வளவு க்ளோஸா ஒத்துமையா இருப்பீங்க தானே?
4: அது அடிக்கடி சண்டை போடுவேன் எப்பவுமே.
3: இது சண்டை போடுவீங்களா? நான் கேட்டதுக்கு அப்படியே உல்டாவான பதிலா இருக்கே. சரி, எது எதுக்குலாம் சண்டை போடுவீங்க மோஸ்டா?
4: டிவி சேனல்ஸ் மாத்துறது, போன் பாக்குறதுக்கு, சோ அந்த மாதிரி நிறைய இதுக்கு சண்டை போடுவேன் எப்பவுமே.
3: டிவி சேனல் மாத்துறது, போன் பாக்குறது, ஓகே ஓகே, யூஸ்வலா எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். சரி, லாஸ்டா யார் வின் பண்ணுவா?
4: வின் பண்ணதெல்லாம் எல்லாம் அப்படியே போயிடுவோம், அப்புறம் திரும்ப பேசிப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சு.
3: குட், என்னதான் சண்டை போட்டாலும் திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க வந்து எப்பயுமே ஒன்னா சேர்ந்துருவீங்க. சரி ஓகே. சரி, உங்களுக்கு யார் அதிகமா ஹெல்ப் பண்ணுவா? அக்கா தானே?
4: ஆமா, அவ தான் எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவா.
3: எப்படி கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? சரி, என்னென்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் வந்து அக்கா உங்களுக்கு பண்ணுவாங்க?
4: மேக்ஸ் எந்த சம்ஸ் டவுட்டா இருந்தாலும் சொல்லி தந்துருவா. மத்தபடி எக்ஸாம்னா அவளுக்கு படிக்கிறது விட்டுட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தது தான் அவளே எக்ஸாமுக்கு படிப்பா. சோ அந்த மாதிரிலாம் அவ ஹெல்ப் பண்ணுவா.
3: ஓஹோ, சூப்பர் சூப்பர். எக்ஸாமுக்கு முன்னாடி அப்ப அக்கா வந்து ஃபுல்லா உங்களுக்கு தரோ பண்ணி விட்டுருவாங்க எல்லா லெசன்ஸையும். சரி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் இருக்கா, உங்களால வந்து முடியவே முடியாதுன்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா அக்கா ஹெல்ப் பண்ணி அதை வந்து சூப்பரா பர்ஃபெக்டா கொண்டு வந்து பண்ணிருப்பீங்க, சோ இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா?
4: ஏதாவது ஸ்பீச் சொல்லணும்னா அவளே வந்து எனக்கு சொல்லி தருவா. சோ எனக்கு ஏதாவது பயமா இருந்துச்சு, சொல்ல முடியல ஸ்பீச் அந்த மாதிரிலாம், நான் ஒரு தடவை இங்க ஸ்கூல் ஸ்பீச் சொல்றதுக்காக என்னால அது சொல்ல முடியல, ரொம்ப பயந்துட்டேன், எப்படி போய் எல்லாரும் என்ன சொல்றேன். அவதான் என்னை வந்து என்கரேஜ் பண்ணி, நல்லா சொல்ற, பொறுமையா சொல்ல, அந்த மாதிரி சொல்லி சொல்ல வச்சா.
3: வாவ், சூப்பர். அக்கா சப்போர்ட் பண்ணி நீங்க வந்து பர்ஃபெக்டா அந்த ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. சரி, அக்காட்ட என்னைக்காச்சும் இதெல்லாம் வந்து சொல்லிருக்கீங்களா? நீ வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ற, தேங்க்யூ ஃபார் திஸ் அப்படின்லாம் என்னைக்கா சொல்லிருக்கீங்களா?
4: இல்ல, சொன்னதில்ல.
3: சொன்னதில்லையா? ஏன்? அக்காவுக்காக ஒரு தேங்க்யூ வந்து சொல்ல போறாங்க நம்ம சோனா எஃப்எம் மூலமா. சோ கேளுங்க, சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்க கால் பண்ணி ஓட் பண்ண வேண்டிய நம்பர் 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் இல்லை மெசேஜ் பண்ணியும் உங்களோட ஓட்டை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம்.

0: 107.8 ஷக்கலக்க குட்டி.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட பிரியா தான். ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்ததா நம்ம பிரியா கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்துல எப்பயுமே ஒரு சூப்பரான தாறுமாறான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு என்ன ரெசிபி சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயங்கர ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடிய அண்ட் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவா எப்பயுமே நம்ம சாப்பிட்ற மாதிரி ரெகுலரா இட்லி தோசையே இல்லாம கொஞ்சம் இட்லியிலேயே தோசையிலேயே வெரைட்டியா இருக்கிற மாதிரி ஒரு டிஷ்ஷை தான் சொல்ல போறேன். நீங்க நினைக்கலாம், என்னடா இட்லியை அழுத்தி அழுத்தி சொல்றாங்களே இட்லி தானோ அப்படின்னு. இட்லி தான் கண்டிப்பா, ஆனா இது எப்பயுமே நம்ம செய்யற அரிசி மாவு இட்லி கிடையவே கிடையாது. கொஞ்சம் வித்தியாசமா டேஸ்ட் அதிகமா இருக்கக்கூடிய புரோட்டீன் இட்லி அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதுக்கு இன்னொரு பேருமே இருக்கு, முட்டை இட்லி அப்படின்னு கூட சொல்லலாம். இது ரெண்டுமே காம்பினேஷனா இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் 50 grams பன்னீர் அண்ட் ரெண்டு முட்டை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் காரத்துக்கு பச்சை மிளகா ஒன்னே ஒன்று. காரத்துக்கு பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் கலர் மாறும். ஸோ அதனால மிளகாய் தூளுக்கு பதிலாக நம்ம பச்சை மிளகாயே சேர்த்துக்கலாம், அது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். அண்ட் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இவ்வளவுதான் இந்த இட்லிக்கு தேவையான பொருட்களே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பன்னீரையும் கொஞ்சோண்டு அது கூட மஞ்சத்தூள் உப்பு, அதுக்கப்புறமேட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துடணும். இப்போ முட்டை இருக்கு இல்லையா, முட்டையை வந்து நம்ம எப்பயும் போல நல்லா விஸ்க் பண்ணி எடுத்து வச்சு பன்னீரையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு அண்ட் அது கூடவே தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி லைட்டாக தூவி விட்டு, வேணும்னா இதில் நம்ம வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம், தக்காளி அண்ட் காய்கறிகளை கூட இதில் நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்து ஃபுல்லாக நல்லா விஸ்க் பண்ணி கலந்துட்டு இட்லி பாத்திரத்தில் எப்பயும் போல் எப்படி நம்ம இட்லி அவிப்போமோ அதே மாதிரியே இதையுமே சின்ன சின்னதாக ஊற்றி வச்சு ஒரு 10-12 minutes லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டோன்னு வைங்களேன், அவ்வளோ புரோட்டீன் ரிச்சான எக் இட்லி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே இந்த மாவு இட்லி தானே அவங்க சாப்பிட்ருப்பாங்க. ஸோ ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்கள் நினைக்கலாம் இட்லின்னா வெள்ளை கலரில் தானே இருக்கும், இது இன்னும் கொஞ்சம் கலர்லாம் மாறுமா அப்படின்னு. ஆமாம், லைட்டாக கலர் மாறும், எல்லோ கலரில் இருக்கும். பட் இருந்தாலும் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நார்மல் இட்லியை விட இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டுமே இருக்குது. ஸோ பன்னீரில் எல்லாருக்குமே தெரியும் புரத சத்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அண்ட் அதே மாதிரி முட்டையிலையுமே அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ரெண்டு பாட்டு கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட, பாட்டு கேட்டு வந்துடுங்க.

0: எட்டுல ஷக்கலக்க குட்டி.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட பிரியா தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பிரியா கூட பேசிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம கூட இந்த நேரத்துல ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜெயா மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட எஜுகேஷன் வைஸா குழந்தைங்க டெவலப் ஆகிறதுக்கு மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இந்த தனி திறமைய குழந்தைங்க கிட்ட இருந்து வெளியில கொண்டு வரது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியாது. சோ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எப்படி மேம் வெளியில கொண்டு வரது?
2: இப்ப நல்ல திறமை அவகிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம பேரண்ட் கிட்ட கூட்டு பேசணும். உங்க குழந்தைக்கு அதை ஒண்ணு எக்ஸ்ட்ரா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல பாட்டு பாடுது, அது தனியா ஒரு மியூசிக் கிளாஸ் அனுப்புவோம், அல்லது ஏதாவது வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் இதுல இதா இருக்கு, அந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்களுடைய சப்போர்ட்டையும் நம்ம இதில் சீக் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக டெவலப் ஆகும். சரிங்களா? ஒரு ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா படிக்கவே பிடிக்காது, ஆனால் பார்த்தீங்கன்னா யோகாவில் சூப்பர் லெவல். இப்போ அந்த பொண்ணு நம்ம நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நல்லா என்கரேஜ் பண்ணி இப்போ வந்து இந்த பேரா ஒலிம்பிக் அளவுக்கு போகிற அளவுக்கு சூப்பராக வரக்கூடியது. ஆனால் லேர்னிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுது. பட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் ரொம்ப அதாவது யூனிக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பண்ணணும். சில நேரங்களில் என்ன செய்கிறோம்னா ஒரு டிராயிங் கிளாஸ்க்கோ ஒரு டான்ஸ்க்கோ ஒரு பாட்டுக்கோ அந்த மாதிரி நிறைய பேர் செய்கிறாங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நம்மளுமே சின்ன சின்ன சப்போர்ட்டை நம்ம சைட்லேருந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு இண்டிவிஜுவல் திறமை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பிரியா கூட பேசிடலாம். பிரியா, உங்களுக்கு உங்கள் சிஸ்டர் தான் வந்து எல்லா இடத்துலையுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் வந்து சொன்னீங்க. ஸோ இதை வந்து சிஸ்டர் கிட்ட சொன்னீங்களான்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம சோனா இப்போ மூலயமா நீங்கள் உங்கள் சிஸ்டருக்கு சொல்ல போகிறீங்க, இவ்வளோ நாள் எனக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படிங்கிறத அவங்க பேரோட நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்களோ அதை அப்படியே சொல்லுங்கள். ஓகேவா?
3: தனு, தேங்க்யூ. நீ தான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க எனக்கு, என்னோடய ஸ்டடீஸ்க்கெலாம் நீ தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க, தேங்க்யூ தனு.
1: சூப்பர், பக்காவா சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. அண்ட் அதே மாதிரி தனு வந்து உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்றாங்கல்ல, நீங்க தனுவுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவீங்களா இந்த மாதிரி?
3: அவ வந்து நான் ஹெல்ப் பண்ணுறதுன்னா அந்தளவுக்கு நான் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஏதாவது அவளோட பழைய திங்ஸ்லாம் பழச கேட்டால் நான் வந்து சொல்லுவேன். இப்போ அவள் வந்து செவன்த்தோடது சொல்லிட்டானா நான் சொல்லுவேன், அவளுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் நான் சொல்லுவேன், எனக்கு நான் படிக்க போகிறதெல்லாம் அவள் சொல்லி தருவாள்.
1: ஓகே ஓகே, சூப்பர். ரெண்டு பேருமே ஜாலியாக வந்து ஹாப்பியாக இதே மாதிரி சப்போர்ட்டிவாக எப்பயுமே இருக்கணும். அண்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, தேங்க்யூ.
3: தேங்க்ஸ்.
1: ஓகே, அண்ட் அதே மாதிரி நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அடுத்ததாக 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேளுங்க. மறுபடியும் நான் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய் மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட நிறையா பாடல்கள் போட்டு காட்ட வந்திருக்கேன், அதாவது நீங்கள் ஓட் பண்ண 10 பாடல்கள் போட்டு காட்ட வந்துட்டேன். இந்த வாரம் வந்து ரொம்பவே சூப்பராக செமையாக போணுச்சு. ஏன்னு சொல்கிறேன்னா, நிறைய நேயர்கள் வந்து நம்ம சோனா எஃப்எம்ல கேட்குற பாடல்கள்லாம் சூப்பராக இருக்குது, இந்த பாட்டு எனக்காக ஓட் போடுங்க, இந்த பாட்டு எனக்காக போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்கள் வந்து கேட்டுக்கிட்டீங்க. அதுலேயும் ஒரு சில நேரம்லாம் குறிப்பிட்டு ஒரு சில பாடல்களையும் வந்து ரிப்பீட்டடாக கால் பண்ணி ஓட் பண்ணிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, இந்த வாரம் நமக்கு நிறையா பாட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு. அதனாலவே இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக போக போகுது, அதனால் இன்றைக்கி சூப்பராக இருக்க போகுது, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகரனுடன். இன்றைக்கி டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியை ரொம்ப நேரம் நான் வந்து தாமதிக்காமல் டக்குன்னு வந்து இந்த வாரம் 10வது இடத்துலையும் 9வது இடத்துலையும் என்ன பாட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முகமது அஸ்வர் பண்ண ஒரு சூப்பரான பாடல்னா அதுதான் வந்து கருமேகம் அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் கேட்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஒரு கருமேகத்தை வச்சு அவரோட காதலை வெளிப்படுத்தியிருப்பார். ரொம்பவே அருமையான பாடல் இது. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து 9வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிலெக்ஷன் செந்தில்குமரனோட விண்மீன் போலவே அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் கேட்குறதுக்கு சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல டிலெக்ஷனோட குரலும் அருமையா இருக்கும். இப்ப ரெண்டு பாடலும் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 10.

0: கண் பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸிவிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸிவிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.
2: Top 10 Music Number 9.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
1: நான் தர்ஷா, நாளிக்கல் பட்டியிலிருந்து வரேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது.
2: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே? தண்ணி வருது, போய் புடிமா.
3: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
2: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
3: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
2: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
3: சாதாரண தண்ணி தானம்மா.
2: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
4: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
6: ரெண்டு சூப்பரான பாட்டு கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் துவாக்கரேனுடன். சூப்பரான பாட்டு கேட்டிருக்கீங்க, அடுத்து ரெண்டு பாட்டு என்ன அப்படிங்கிறது கேட்டலாமா? இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அபிஷேக் புகழ், ஆதித்யா ஸ்ரீராம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண நீ இல்லாமல் போனா அப்படிங்கிற பாடல் தான். நீ இல்லாமல் போனா அப்படிங்கிற பாடல் கேட்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டியான பாடல் தான், ஆனால் அற்புதமாக பாடியிருப்பார் அபிஷேக் புகழ். ஆதித்யா ஸ்ரீராமோட பின்னணி இசையும் இதில் வேற லெவலில் இருக்கும். இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரோட காம்போ எப்பயுமே அற்புதமாக தான் இருக்கும். அதுக்கு இந்த பாடல் தான் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அருமையான பாடலை தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேயர்கள் நிறைய பேர் ஓட் பண்ண சூப்பரான பாட்டு தான் அது. சாந்தகுமாரோட குண்டு மல்லிகொண்டக்காரி அப்படிங்கிற பாடல். இந்த பாட்டுக்கு எத்தனை பேர் ஓட் பண்ணியிருந்தாலும் மறக்காமல் என் பேரை சொல்லிடுங்க திவாகர் அப்படிங்கிறத மேட்டூர் பட்டம் மையம்புதூர்லேருந்து கலைசெல்வி அக்கா வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது, இந்த பாட்டு கேட்குறதுக்கு அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தகுமாரோட நிறைய பாடல்கள் கேட்டிருப்பீங்க, முக்கியமாக உயிரிலே கலந்தவள் பாடலுக்கெல்லாம் ஒரு தனி கூட்டமே இருக்குது. அந்த அளவுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சாந்தகுமார்ட்டேருந்து இப்போ சமீபமாக ரிலீஸ் ஆனதுதான் குண்டு மல்லி கொண்டக்காரி அப்படிங்கிற பாடல். இது வந்து எப்போ நம்ம எஃப்எம்ல கேட்டாலும் மக்கள் வந்து திரும்ப கால் பண்ணி எனக்காக இந்த பாட்டை ஓட் பண்ணிடுங்க அப்படின்னு வேண்டி கேட்குற பேர் நிறைய பேரும் இருக்காங்க. இந்த ரெண்டு பாட்டும் இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துலையும் 8வது இடத்துலையும் இருக்கு மக்களே. இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.

0: என்ன
1: பண்ணிட்டு இருக்கேன்?

0: தமிழ்நாட்டில் பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. இங்க 30 நிமிஷத்துக்கு இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
1: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
0: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவெண்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஹே பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
4: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் என்னுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாட்டு முடிஞ்சிடுது, இன்னும் 6 பாட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் வந்து நிறைய பாடல்கள்லாம் ஓட் பண்ணுறீங்கல்ல மக்களே, அந்த பாடல்கள்லாம் கேட்ட பாட்டே நீங்கள் ஓட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நிறையா புது புது பாடல்கள்லாம் நம்ம சோனா FM நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த பாட்டு கேட்டால் அந்த பாட்டு பிடிச்சிருந்தா அந்த பாடலுக்கும் சேர்த்து ஓட் பண்ணுங்கன்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். எப்படி ஓட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு காலையில்னா மெசேஜ் பண்ணி உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்திலும் 6வது இடத்திலும் என்ன பாட்டிருக்கு அப்படிங்கிறது கேட்டலாமா? ஃபஸ்ட்டு 6வது இடத்துல என்ன பாட்டிருக்கு அப்படின்னு கேட்டலாம். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல நம்ம அசோக் சரவணன் பண்ணியிருக்கக்கூடிய அடி ராட்டினம் போல் அப்படிங்கிற பாடல் தான் பெற்றிருக்கு. இந்த பாட்டு அசோக் சரவணன் எந்த மூடில் எழுதினாருன்னு தெரில, ஆனால் அந்த பாட்டு அவ்வளோ வைபாக இருக்குது. ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி தான் இருக்கும், அந்த ஃபோக் மியூசிக்கில் ஆட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு. இதில் வர பின்னணி இசையெல்லாம் கேட்குறப்பையும் எந்திரிச்சு நின்று டான்ஸ் ஆட வைக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு இவர் இதில் பாட்டில் பின்னணி இசை பண்ணியிருக்காரு, இவரே பாடியிருக்காரு. பாடலோட குரலும் சூப்பராக இருக்கும். இந்த பாட்டு இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு நம்ம தாதகாப்பட்டி ருக்மணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உசுராகிற நானும் உறவாகிற நீயும் அப்படிங்கிற பாடல் தான் பெற்றிருக்கு. ரொம்பவே ஒரு மனதுக்கு இதமான ஒரு மெல்லடியான பாடல்னா உசுராகிற நானும் உறவாகிற நீயும் அப்படிங்கிற ஒரு இந்த டூயட் பாடல் தான் கேட்கணும் அப்படின்னு தோணும். ஏன்னா இந்த பாடல் ஒரு மெலடி சாங் அப்படிங்கிறத தாண்டி இதில் வர குரலும் வரிகளும் நம்மளை அப்படி ஈர்க்கும். அவ்வளோ சூப்பரான மென்மையான குரலில் அருமையாக பாடியிருப்பாங்க. இந்த பாடலுக்கு லோகபத்மன் அபன் இசையமைச்சிருக்காரு, அற்புதமான குரலில் அருமையாக பாடியிருக்காரு. இந்த பாடல் வந்து ஒரு காதல் பாடல், இதை வந்து வேலண்டைன்ஸ் டே அதாவது காதலர் தினம் அன்னைக்கு வெளியிட்ட பாடல் இது. இந்த ரெண்டு பாட்டும் இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது நம்ம சோனா FM டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில். பாட்டு கேட்டுவாங்க மக்களே, மீண்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சு மற்ற பாடல்கள்லாம் கேட்கலாம்.
5: Music number 6.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்கற உங்ககிட்ட பேசிக்கிட்டு நீங்கள் ஓட் பண்ண அற்புதமான பாடலாம் உங்கள்கிட்ட போட்டு கட்டிகிட்டு இருக்கேன். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 6 பாட்டு முடிச்சிருச்சு. இன்னும் 4 பாட்டு தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதில் 4வது இடத்திலும் 3வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்டலாம். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாஷோட ஏன் மனசில் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு நம்ம தாதகா பாட்டி ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. ரொம்பவே ஒரு சூப்பரான பாட்டு, ஒரு இங்கிலீஷ் பாப் சாங். அந்த சாயலில் ஆகாஷ் இந்த பாட்டை பண்ணியிருப்பார். ஒரு நல்ல மியூசிக் ஜேர்னல்னு கூட சொல்லலாம். அருமையான வரிகளை போட்டு டிஃப்ரெண்ட்டாக இந்த பாட்டை பாடியிருக்காரு. இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாமுல் தான், பிரவீன், கேஜி, ரஜிதா இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண உன்னால் அன்பே அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. கொஞ்சம் பெரிய பாடல் தான் அந்த பாடல், ஆனால் கேட்கறதுக்கு எங்கேயுமே சலிப்பே தட்டாது. எத்தனை தடவை வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த பாடலுக்கு நம்ம ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலரிசி அக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறையா பாடலுக்கு நீங்கள் ஓட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இந்த பாடலில் ரஜிதாவோட குரல் கேட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பொதுவாகவே பெண்களோட குரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நல்லா ஹை பிச்சில் தான் பாடுவாங்க, கீச்சின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாடலில் ரஜிதாவோட குரல் கேட்டிங்கன்னா அப்படி ஒரு ஃபீலே இருக்காது. நல்ல ஒரு பேஸ் வாய்ஸில் ரொம்ப ஹம்புலாக மென்மையாக பாடியிருப்பாங்க. அவங்களோட குரல் கேட்கறதுக்கு இதில் அருமையாக இருக்கும். இதுக்கேற்ற மாதிரியே பின்னணி இசை அமைச்ச சாமுவல் தானும் சரி, இதில் பாடியிருக்க பிரவீனும் சரி ரொம்பவே சூப்பராக பாடியிருப்பாங்க. ஓவராலாக அந்த பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. இப்போ இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்திலும் 3வது இடத்திலும் பிடித்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகரனுடன் பாடலை கேட்டு வாங்க.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 4.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிங்க வந்தாச்சு மக்களே. இப்போதான் நிகழ்ச்சி ஆரம்பித்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 10 பாட்டு முடிய போகுது, இல்லை 8 பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 பாட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். அந்த பாடலை சொல்லிட்டு தான் நான் போவேன், கவலைப்படாதீங்க. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடலுக்காக நான் ஒரு குறிப்பு சொல்லவா, இது வந்து நம்ம சேலத்தை பற்றின பாடல். இந்த பாடலில் சேலத்தை பற்றின எல்லா விஷயம் பெருமைகள் பற்றியுமே சொல்லியிருக்கோம், எப்பயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது ஷாய் நரேஷோட இது எங்க சேலம் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு மேட்டுப்பட்டம் 50லேருந்து கலை செல்வியக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நன்றியாக்கா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. சேலத்தை பற்றின ஒரு பாடல் அப்படின்னா இந்த பாடலையும் சொல்லலாம், இது எங்க சேலம் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. ஷாய் நரேஷோட தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய இந்த பாடலில் பல வகையான மியூசிக் ஜெனர்ஸ் இருக்கும். ராப் பாடுவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மியூசிக் வரும், திடீர்னு வெஸ்டர்ன் மியூசிக் மாறும், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார். இதிலேயே அவரோட கைவனத்தை ரொம்ப அருமையாக காட்டியிருப்பார். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்துல உங்களுக்காக வந்துகிட்டே இருக்க மக்களே, பாடலை கேளுங்க. இதனைத் தொடர்ந்து முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எஸ்ஒய் அஃபிஷியல் பண்ண விடுதலை அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. விடுதலை அப்படிங்கிற பாடல் ஒரு காதல் தோல்வி பாடல். எஸ்ஒய் அஃபிஷியல் அவரோட குரலில் இந்த பாடலை செமையாக பாடியிருப்பார். அவரே வரிகள் எழுதி அவரே தயாரித்த இந்த பாடல் கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு சூப்பரான காதல் தோல்வி பாடல், ஒரு மெல்லடியான பாடல் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாடலை ட்ரை பண்ணலாம். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் எடுத்து பிடிச்சிருக்கு. இந்த 2 பாடலுமே கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதோட இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நீங்கள் விருப்பப்பட்ட பாடலும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் பெயர், உங்கள் பெயர் மற்றும் ஊர் பெயரோடு சேர்த்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. இல்லைனா அதே நம்பருக்கு கால் பண்ணியும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். பாடல் பெயரோடு சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த பாடலை டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் உங்களுக்காக கண்டிப்பாக ஒளிபரப்புவோம். இதோட நானும் கிளம்புறேன். டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தாலும் 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லயோ இல்லை கால் பண்ணியோ சொல்லுங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது துவாக்கர் ஃப்ரம் டாப் 10 மியூசிக். நன்றி மக்களே.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 2.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே நம்ம தாங்க மாட்டேங்கிறோம். என்னடா நம்மளுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நினைப்போம். இல்லை நம்ம பிடிக்காத வேலைக்கு போயிட்டு நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கே, நம்ம இதை விட்டுறலாமா அப்படின்னு நினைக்கும் போது, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான பிரவீன், அவங்க எம்பிஏ படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஏ வந்து இப்போ கரஸ்பாண்டன்ட்ல படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு கிராஃபிக் டிசைனராகவும் பணியாற்றிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் ஸ்கில்ஸையும் கற்றுக்கிட்டு அவங்களோட கிரியேட்டிவ் லெவலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இதோட அவரோட பயணம் முடியல, டிஎன்பிசி எக்ஸாமுக்கும் அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட் தியரி அப்படின்ற பிராண்டை ஆரம்பிச்சு அவங்களோட ஃபியூச்சர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம கிட்ட பேச போறாங்க. அவங்க எப்படி தொடர்ந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார்.
2: வணக்கம் மேம்.
1: சார், உங்களை பத்தி நானே சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன், இருந்தாலுமே நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்களே சொல்லிருங்க.
2: மேம், என்னோட நேம் பிரவீன். நான் இங்கே சேலம் பொனமாப்பேட்டில் இருக்கேன். இங்கே லிட்டில் ஃப்ளார்ல ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு ஜெரம் காலேஜில் பிபிஏ கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ கரஸ்பாண்டன்ஸில் வந்துட்டு இங்கே பாரதிதாசனில் எம்ஏ ஹிஸ்ட்ரி பண்ணிட்டுருக்கேன் மேம். பண்ணிவிட்டு சைட் பை சைடாக டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் ஃபேமிலிக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அது சின்ன சின்னதாக பண்ணிகிட்ருக்கேன் மேம்.
1: சூப்பர் சூப்பர் சார். அடுத்தது உங்களோட ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு சார்?
2: என்னோட ஜேர்னி வந்துட்டு இந்த ஃப்ரூட் தியரின்னு எடுத்துக்கிட்டோன்னா, எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் இப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்து டிசைனிங் கற்றுக்கிட்டேன். நான் ஒரு 3 மந்த்ஸ் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு ஒரு 3 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். பண்ணிட்டு எனக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கிடைச்சது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சது. கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். அதில் வந்துட்டு எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடைச்சாங்க. அவங்க பண்ணுற பிஸ்னஸும் இந்த மாதிரி தான், எனக்கு அந்த டிசைன்லாம் வரும்போது இந்த மாதிரி தான் அவங்களும் நிறைய எனக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இது ஒரு ஐடியா வந்துச்சு, சரி நாமளும் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு வீட்லேயுமே வந்துட்டு அப்பா மட்டும்தான் ஒர்க் போகிறாரு, அம்மா ஹேண்டிகேப்பு, நான் ஒரே பையன், நாம்மளும் ஏதாச்சும் பண்ணணுமே, சேலரி பத்தலை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி நம்ம இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், சின்னதாக ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் ஆரம்பித்தோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு மேம்.
1: சூப்பர் சார். சின்னதாக ஒரு விஷயம் ஆரம்பித்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கொண்டுட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்றத கேட்கவே மகிழ்ச்சியாக இருக்குது. சார், அடுத்து வந்து எல்லாருக்குமே மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னாவே அவங்களோட பள்ளி கல்லூரி அனுபவம் தான். அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
2: கண்டிப்பா யாராலையும் அது மறக்க முடியாதுதான். அது அது நிறைய கத்துக்கலாம், நிறைய சர்க்கிள் கிரியேட் ஆகும், நிறைய கான்டெக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத தாண்டி அது பெருசா எனக்கு எதுவும் இது பண்ணல. காலேஜ் போனோம், ஸ்கூல் போனோம், ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க அப்படின்றத தாண்டி பெருசா எனக்கு அது இது ஆகல. ஏன்னா ஒரே ஸ்கூல்ல படிக்காம 2-3 ஸ்கூல் மாறிதான் படித்தேன். அதுல எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாகவும் இல்லை. காலேஜுமே அந்த ஒரு கேம்பஸ்குள்ள மட்டும் இருந்து பண்ணது அது ஓகே தான்.
1: ஓகே ஓகே சார். எல்லாருக்குமே அது ரொம்ப மறக்க முடியாத நினைவாக தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்திருக்கு அப்படின்றது நல்லாவே புரியுது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பிரவீன் அவர்கள் எப்படி வந்து அவங்க காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரூட் தியரி ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க, எப்படி அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டு வாங்க நேர்களே.
3: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம்,

0: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
1: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
0: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
3: தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, பசித்த மானிடம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த புத்தகத்தை எழுதினவர் கரிச்சான் குஞ்சு. இந்த பசித்த மானிடம், இந்த டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பசி பற்றி நமக்கு வந்து சொல்ல வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பசி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது உணவு பசி. ஆனால் இந்த புத்தகம் பேசியிருக்கிற விஷயங்கள் பலவிதமான பசிகள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து உடல் பசிக்குது அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனால் இந்த பசி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லைங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பசி இந்த பசி கூடவே இருக்கும். ஒன்று அதிகார பசி, அதாவது நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போகணும், அது சார்ந்த பசி, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதிகாரத்தை அடையணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தாண்டி ஒரு அமைதி வந்து இருக்குது, அந்த அமைதியை தேடி நம்ம வந்து போகலாம் அப்படின்னா அது கூட ஒரு பசி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே பலவிதமான பசிகள் இருக்கு இல்லைங்களா. அந்த பசியை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் பசித்த மானிடம். இந்த ஒரு நாவலில் இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் வராங்க. ஒரு கதாபாத்திரம் அதிகாரம் அப்படின்ற பசியை நோக்கி போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம், இன்னொரு கதாபாத்திரம் இதெல்லாம் எதுக்கு, இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி பசி தேவைப்படுற ஒரு மனிதர். இப்படி ரெண்டு பேரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு கதை தான். இந்த ரெண்டு பசி பற்றி மட்டும்தான் இந்த ஒரு புத்தகம் பேசுதா அப்படின்னா இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த மாதிரியான பசி வந்து இருக்குது அப்படின்றத இந்த புத்தகம் வந்து பேசுதுங்க. அதுவும் குறிப்பாக ஒரு அமைதியை தேடி போகிறவங்க, வாழ்க்கையே வந்து ஒரு சும்மா, நாம் தான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க, அந்த மனநிலைக்கு கிட்ட இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அந்த ஒரு நபர்களுக்கான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கரிச்சான் குஞ்சு அவர்களுடைய பசித்த மானிடம். கட்டாயமாக வாங்கி படிங்க இந்த ஒரு புத்தகத்தை. நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே பிரவீன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள ஒர்க் பண்ணிட்டு இருக்க கிராஃபிக் டிசைனிங் ஒர்க்கா இருக்கட்டும், அவங்க ஆரம்பிச்ச ஃப்ரூட் தியரி பிசினஸா இருக்கட்டும், அதுல என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், உங்களோட பிபிஏ படிப்பு உங்களுக்கு என்ன மாதிரியான நாலேஜ் எல்லாம் கத்து கொடுத்துருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
1: பிபிஏ படிச்சு எனக்கு எந்த இடத்துல எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா, இப்போ நான் இந்த இதுல வந்துட்டு அங்க நான் படிச்சுதான் இங்க வந்துட்டு எப்படி பண்ணணும், எப்படி கஸ்டமர் கிட்ட பேசணும், எந்தெந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு இதுல நல்லாவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த இதுல எனக்கு கொஞ்சம் பெட்டர் தான்.
0: சூப்பர் சார், உங்களோட பிபிஏ படிப்பு உங்க பிசினஸ்க்கே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. சார், அடுத்து வந்து நீங்க எம்ஏ கரஸ்பாண்டன்ட்ல படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, அதை தேர்ந்தெடுக்க என்ன காரணம் சார்?
1: எம்ஏ ஹிஸ்டரி நான் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்துட்டு ஸ்கூலிங்லயே நான் வந்துட்டு நான் சூஸ் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா ஆகணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு டைம் கிளாஸ் ஜாயின் பண்ணேன், காலேஜ் முடிச்சுட்டு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணேன் டிஎன்பிஎஸ்சிக்கு. அதுக்கு 1 இயர் அதுக்கு நான் போனேன். போயிட்டு அதுக்கப்புறம் சரி, ஒரு டிகிரியோட நம்ம நிறுத்திடக்கூடாது, வேற ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னும் போது ஹிஸ்டரி வந்துட்டு எனக்கு மேஜர் சப்ஜெக்டா இருந்தது. அதனால நம்ம ஹிஸ்டரி சூஸ் பண்ணோம்னா அதுக்கு படிக்கிறது தான் நம்ம இதுக்கும் படிக்க போறோம் அப்படின்றதுனால நான் ஹிஸ்டரி சூஸ் பண்ணேன். நான் சூஸ் பண்ண மாதிரி கரெக்டா அது போயிட்டு இருக்கு மேம். எதுக்காக நான் சூஸ் பண்ணனும் அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு தனியாவும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதுக்கு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை.
0: இந்த சின்ன வயசுலயே நீங்க எம்ஏ ஹிஸ்டரி எடுத்து நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஆசையோட தான் நான் இந்த குரூப்பை எடுத்தேன் அப்படின்னு நீங்க சொல்றதை கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது சார். சார், அடுத்து வந்து கிராஃபிக் டிசைனர் ஜேர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு?
1: கிராஃபிக் டிசைனர் நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்துட்டு கிரியேட்டிவா எனக்கு யோசிக்கிறதுக்கு பண்றதுக்கு எனக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாம இப்போ காலேஜ் முடிச்சிட்டாவே பொதுவாகவே இப்ப நம்ம காலேஜ் முடிச்சுட்டோம் அப்படின்னா இப்ப ஃப்ரெஷரா அது படிச்சதுக்கான வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. போறவங்க எல்லாம் அந்த மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், அந்த பேங்க் ரிலேட்டடா சேல்ஸ் அந்த மாதிரி தான் போறாங்க. நானும் ஒரு டைம் போயிட்டு அதுக்கான இதுதான் பண்ணேன், ஆனா எனக்கு அது செட் ஆகல. அது போயிட்டு அலைஞ்சுக்கிட்டு தேவையில்லாம ரொம்பதான் ஸ்ட்ரெஸ், அதனால எனக்கு அது செட் ஆகல. அப்புறம் ஒரு 3 மாசம் கிளாஸ் போனேன் மேம். 3 மாசம் போனேன், கத்துக்கிட்டேன், அவங்களே பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இன்டர்ன்ஷிப் பண்ணேன் ஒரு நல்ல கம்பெனியில, சென்னையில பிரிண்டோ ஆட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில செலக்ட் ஆனேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எனக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே போயிட்டு இருக்கு மேம்.
0: சூப்பர் சார், புது புது விஷயங்களை கிரியேட்டிவா பண்றதுக்கு பிடிச்சனாலதான் நீங்க இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. சார், அடுத்து வந்து டிசைனிங் ஃபீல்ட்ல உங்களுக்கு அதிகமா பிடிச்ச பார்ட் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க?
1: டிசைனிங் ஃபீல்டில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட்னா ஒவ்வொரு டிசைன், இப்போ நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம், அது முடிச்சுட்டு அது கம்ப்ளீட் பண்ணிட்டு கஸ்டமர் கிட்ட கொடுத்துட்டு ஃபீட்பேக் வாங்குறோம், அந்த பார்ட் எனக்கு ரொம்ப, நம்மளோட டிசைனை பற்றி அவங்க சொல்கிற ஃபீட்பேக் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். புது புது டிசைன்ஸ் ஒன்றும் நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம், அவங்க புதுசாக ஒன்று சொல்லுவாங்க, அதை நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். புதுசாக பண்ணுறோம், இன்னும் நிறைய கற்றுக்குறோம் அப்படின்ற ஒரு இதில் நல்லா இருக்கும் மேம்.
0: சூப்பர் சார், மக்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கும் மக்கள் கொடுக்குற புது புது ஐடியாக்கள் தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றத ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பிரவீன் அவங்களோட ஜேர்னியை எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி கிராஃபிக் டிசைனர் ஜேர்னிக்குள்ள வந்தாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்.
2: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே பிரவீன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி கிராஃபிக் டிசைனரா ஆனாங்க, அது மட்டும் இல்லாம ஃப்ரூட் தியரி பிசினஸ் எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். நீங்க வீடியோ எடிட்டிங் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, அதுல புதுசா என்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிறீங்க, அந்த விஷயம் உங்களோட ஃபியூச்சர் பிசினஸ்க்கு எந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு?
3: வீடியோ எடிட்டிங் நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒர்க் பண்ற கம்பெனிலயே நீட் இருக்கிறதுனால நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணேன். இப்போதான் ஒரு 3 மந்த் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி, அது போயிட்டு இருக்கு ஓரளவுக்கு. இப்போ ஃபியூச்சர்னு ஆயிடுச்சுன்னா நம்மளோட பிசினஸுக்குமே வந்துட்டு இந்த வீடியோ கிராஃபிக் டிசைன் இதெல்லாம் தேவைப்படுறதுனால எனக்கு கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்றதுனால நான் அது கத்துக்கிட்டேன். இன்னொரு தாட் எனக்கு என்ன இருந்ததுன்னா, நம்ம ஃபியூச்சர்ல பிசினஸ் பண்ணா நமக்கே இது தேவைப்படும் அப்படின்ற ஒரு தாட்ல நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். இப்ப என்னோட பிசினஸ்க்குமே இந்த கிராஃபிக் டிசைன் ரிலேட்டடா, வீடியோ ரிலேட்டடா அதெல்லாம் நானே பண்ணிக்கிறேன். மொத்த வெளியே நம்மளாம் கொடுத்தோம்னா அதுக்கு தனியா நம்ம அமௌண்ட் கொடுக்கணும், அந்த ஒரு இதெல்லாம் இருக்கு. கத்துக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு.
2: சூப்பர் சார். நீங்க கத்துக்கிட்ட விஷயம் உங்களோட பிசினஸ்க்கே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். அடுத்து வந்து நீங்க கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல தான் இருக்கிறீங்க, அதுல கிரியேட்டிவான விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிறதுக்கு நீங்க என்னென்ன விஷயம் எல்லாம் பண்றீங்க?
3: டெய்லியும் ஏதாவது பிராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். புது புது ஒர்க் வரும், அது நமக்கு பிராக்டிஸ் ஆகும். தனியா பிராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் தனியா பிராக்டிஸ் பண்ணணும் இல்லை. இப்ப வர ஒர்க்கே கரெக்டா இருக்கு, அதுவே ஒரு பிராக்டிஸ் மாதிரி தான் ஆயிடுது. இப்ப மற்றவங்க வந்துட்டு இப்ப புதுசா தான் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா டெய்லி ஒரு டிசைன் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதை பத்தி படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு, அதை படிச்சு நம்மளோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல.
2: ஓகே ஓகே சார், கண்டிப்பா நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் இவ்வளவு தூரம் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. சார் அடுத்தது, நீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இருந்தாலுமே நீங்க TNPSC எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் பண்றேன்னு சொன்னீங்க, அதுல உங்களுக்கு எதனால ஆர்வம் வந்துச்சு?
3: நான் ஸ்கூல் படிச்சு வெளியே வரும்போதே எனக்கு ஒரு தாட் இருந்தது, எனக்கு கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு. அப்புறம் ஒரு 3 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணேன். பண்ணிட்டு அதுல ஒரு வருஷம் போனேன், கிளாஸ் முடிச்சேன். அப்புறம் எப்படி பண்றாங்க அதெல்லாம், அந்த 1 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நான் கெயின் பண்ணிட்டேன், எப்படி படிக்கணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ஒரே பையன், அப்பாவும் கார்பெண்டர் அப்படின்றதுனால கொஞ்சம் ரன் பண்ண முடியல ஃபேமிலிய, அதனால சரி நாமளும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் இப்படி வந்துட்டேன். ஏதாச்சும் வேலைக்கு போய் நம்மளால முடிஞ்ச ஏதோ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி வந்தேன். மார்னிங் 10 to 7 PM வரைக்கும் ஒர்க் டைம், அதுக்கு மேல ஒரு 8 மணிக்கு உட்காருவேன். 8 மணிக்கு நான் படிக்க உட்காந்தேன்னா நைட் ஒரு 12-1 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருப்பேன். ரெகுலராக அது போயிட்டு இருக்கு.
2: எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நீங்க காலையில இருந்து 7 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நேரத்துல இருந்து நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் TNPSC எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களோட உழைப்பு எனக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது ரொம்பவே புரியுது. சார் அடுத்து வந்து, இப்போ TNPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தா அவங்க ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க, எந்த வேலையோ மற்ற விஷயங்கள்ல அவங்க கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஆனா நீங்க வேலையும் செஞ்சுட்டு உங்க பிசினஸையும் பாத்துக்கிட்டு TNPSC-க்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க எல்லாத்தையுமே?
3: கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா காலையில 10 மணிலிருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் சிஸ்டமே பாத்துட்டு இருக்கோம் அப்படின்றப்போ, அது என்ன மாதிரி நான் இந்த டிசைனிங் ஒர்க் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அது சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அதையே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், கண்ணுலாம் எரிய ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் இது பண்ண முடியாது. கஷ்டம் தான் மேம், ஆனால் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண முடியாது தான். சரி என்ன பண்ணுறது, நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இதெல்லாம் பெரிய விஷயமா இல்லை. ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ,
2: நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு மன உறுதி இருந்தா இது எதுவுமே நம்மளுக்கு கஷ்டமா தெரியாது அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நேர்களே, இந்த காலத்துல ஒரு துறையில இருக்கிற சில கஷ்டங்களையே பாத்துக்கிட்டு நம்ம எதுவுமே வேண்டாம், நம்மளால முடியாதுன்னு நினைக்கிற நேரத்துல ஒரு துறை மட்டும் கிடையாது, ஒரு துறையில பணியாற்றிட்டு அவங்களோட குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு பிசினஸையும் பாத்துக்கிட்டு எக்ஸாமுக்கு ரா பகலா படிச்சுட்டு இருக்காங்க பிரவீன் அவர்கள். அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட சொன்னாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு, அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

0: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: கண் பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
4: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
3: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
4: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
3: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
4: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
3: மேலும் தொடர்புக்கு 7036663330.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
0: ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே பிரவீன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி கிராஃபிக் டிசைனரா ஆனாங்க, அது மட்டும் இல்லாம ஃப்ரூட் தியரி பிசினஸை எப்படி எல்லாம் அவங்க ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். ஃப்ரூட் தியரி பேரே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு?
6: இந்த மாதிரி சின்னதா ஸ்டார்ட் அப் பண்றவங்க அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கும் நான் தான் டிசைன் பண்ணி கொடுப்பேன். வாங்குற சேலரி எனக்கு பத்தல, என்னோட செலவுக்குமே எனக்கு பத்தல. அதனால ஏதாச்சும் பண்ணணும் யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான், ஏன்னா வீட்டுல ஃபர்ஸ்ட் நான் பிசினஸ் பண்றேன்னா பெருசா யாரும் அமௌண்ட் தரப்போறது இல்லை இப்ப யாருக்குமே. சரி, ஏதாச்சும் பண்ணணும் சின்னதா பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருங்க. கரெக்டா இப்ப நான் வேலை செய்யற கம்பெனிலயே வந்துட்டு இந்த மாதிரி டிசைன், அந்த டேபிள் அதுக்கு ரிலேட்டடா எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் எங்க மேம் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் பண்றேன் அப்படின்ட்டு, அவங்களே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி டேபிள் எனக்கு கொடுக்கறது, அங்கிருந்து அனுப்பி விடுறது, அதெல்லாம் எங்களுக்கு பண்ணாங்க. ஃப்ரூட் ரிலேட்டடா நம்ம எதுவும் பண்ணணும்னு யோசிக்கும் போது ஃப்ரூட் அப்படின்றது காமன், அது ஓகே. மேக்சிமம் வந்துட்டு பல பேர் யோசிக்கிறது வந்து இந்த பழக்கடை, பழப்பெட்டி அந்த மாதிரி எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிப்பாங்க. நான் வந்துட்டு ஏதோ டிஃப்ரெண்டா யோசிக்கணும், கிரியேட்டிவா இருக்கணும்னு யோசிக்கும் போதுதான் தியரி அப்படின்றது வந்துச்சு ஒரு ஐடியா. சரி, ஃப்ரூட் தியரின்னு வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சேன். நான் வச்ச மாதிரி கரெக்டா ஃப்ரூட் தியரின்னு நேம் சூஸ் பண்ணி வச்சுட்டு கடையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டோம். வச்சதுக்கு அப்புறம் ஃப்ரூட் தியரின்றத எப்படி வச்சீங்க, அது நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒரு 4-5 பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க. நானும் இந்த நேம் யூஸ் பண்ணிக்கலாமா, பிரான்சைசி தருவீங்களா அப்படின்ட்டு. அது நல்லா இருந்தது மேம்.
0: அதாவது ஒரு வேலையில இருந்துட்டு இதுவே நம்மளுக்கு போதும் அப்படின்னு நினைக்காம இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுலயுமே எல்லாரும் மாதிரியும் இல்லாம யூனிக்கா தெரியறதுக்காக ஃப்ரூட் தியரி அப்படின்ற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. சார், அடுத்து வந்து உங்களோட ஃப்ரூட் தியரியில என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றீங்க, என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்க மக்களுக்கு விற்பனை பண்றீங்க?
6: இப்போதான் நான் ஸ்டார்ட் அப் அப்படின்றதுனால நான் பெருசா நான் எதுவும் பண்ணல. என்னோட இதுல வந்துட்டு ஃப்ரூட் பவுல் போடுவோம், ஃப்ரூட் கஸ்டர்டு, இது மட்டும் இப்போதைக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். மேபி ஃபியூச்சர்ல இன்னும் நான் நிறைய பண்ணணும். ஒருத்தனா இருக்கிறதுனால எனக்கு பெரிய சப்போர்ட் எனக்கு கிடைக்கல மேம், அது வந்துட்டு அது ஒரு டிராபேக் தான். அம்மாவும் ஹேண்டிகேப், அவங்களால மேக்சிமம் அவங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்றாங்க. என்னால நான் ஒர்க்கும் பண்ணிட்டு அதுவும் பண்றதுனால என்னால பண்ண முடியல.
0: கண்டிப்பா நீங்க ஃபியூச்சர்ல வேற லெவல்ல இருப்பீங்க அப்படின்றது எனக்கு புரியுது. உங்களுக்கு யாரு சப்போர்ட் இல்லைனாலுமே உங்களுக்கு நீங்களே ஒரு சப்போர்ட்டிவா இருந்து இந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்து வந்து நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது தனியா தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா, அப்படி இல்ல உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட்டிவா இருந்தாங்களா?
6: எனக்கு நானும் சப்போர்ட்டிவா இருந்து, அது வந்து நான் எப்படி சொல்றதுன்னா எனக்கு வந்துட்டு கான்பிடென்ட் வந்து என் மேல எனக்கு ரொம்ப அதிகம். நான் கண்டிப்பா அதை நான் பண்ணிடுவேன், என்னால கண்டிப்பா பண்ண முடியும்னு. அந்த விஷயத்துல வந்துட்டு எனக்கு இல்லை என்னால பண்ண முடியாது நான் கண்டிப்பா நினைச்சது இல்லை. என்னால எதுனால எனக்கு யாரும் இல்லைனாலும் என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிடுவேன், அது என்னால முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் எனக்கு ரொம்ப இருக்கு. வீட்டுல வந்துட்டு அம்மாவும் அப்பாவும் எனக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு பயம், சரி ஏதாச்சும் ஆயிடுமோ, இருக்கிறதும் போயிடுமோ எப்படி அப்படின்னு அந்த பயம். அது காமனா எல்லாரோட பேரண்ட்ஸ்க்கும் வர்றது தான் அது. அதுக்கப்புறம் அந்த இன்கம் கரெக்டான வேலை தான் போகுது அப்படின்றப்போ அவங்களும் கரெக்டா சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு.
0: சூப்பர் சார். முதல்ல உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்கலனாலுமே எனக்கு நான் தான் சப்போர்ட் அப்படின்றத நீங்க சொல்லும் போது கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நேர்களே, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எனக்கு ஒரு சப்போர்ட் இருந்தா போதுமே, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு மத்தியில எனக்கு நான் தான் சப்போர்ட், எனக்கு நானே போதும், என்னால எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்க பிரவீன் அவர்கள் அவங்க வாழ்க்கை அனுபவத்தை சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூட பிரவீன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி கிராபிக் டிசைனர் ஜாபுக்கு போனாங்க, அங்க என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாம ஃப்ரூட் தியரி பிசினஸ் எப்படி ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், உங்களோட ஃப்ரூட் தியரி பிராண்டை ஃபியூச்சர்ல எந்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: என்னோட மைண்ட் செட் எப்படிலாம் இருந்ததுன்னா, நம்ம வந்து இந்த பிரவுன் ஸ்பின்னிங், பிளாக் குக் அப்படின்ற அந்த பிரான்சைசி வாங்கி நம்ம பிசினஸ் பண்ணுன்ற தாட் எனக்கு இருந்தது. இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா நானே ஏதாவது பண்ணிட்டே இருக்கிறப்போ இந்த ஃப்ரூட் தியரின்ற ஒரு கான்செப்ட்ல வரும்போது, இந்த ஃப்ரூட்ஸ் ரிலேட்டடா ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக் அந்த மாதிரியான ஒரு இது, அந்த ஒரு அவுட்லெட் மாதிரி வச்சு நம்மளும் பிரான்சைசி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல பண்ணிட்டு இருக்கேன் மேம்.
1: சூப்பர் சூப்பர் சார், கண்டிப்பா உங்களோட ஃப்ரூட் தியரி பிசினஸ் நீங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு நானுமே வாழ்த்துறேன் சார். அடுத்து வந்து, ஒரு வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கே நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்க இந்த காலகட்டத்துல, நீங்க படிப்பும் படிச்சுட்டு இருக்கீங்க, அதோட TNPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம ஒரு கிராபிக் டிசைனரா இருக்கீங்க, அதையும் தாண்டி ஃப்ரூட் தியரின்ற பிசினஸையும் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போது உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து உங்களை வெளிக்கொண்டு வரதுக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க?
2: மேக்ஸிமம் நான் தனியா தான் இருப்பேன், தனியா ஏது போயிட்டு வருவேன், வெளியே போயிட்டு வருவேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் எனக்கு அவ்வளவு பெருசுலாம் இல்ல, ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்களோட எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்டு வர்றது, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, வாக்கிங் போறது, ஃபுட்பால் விளையாடுவேன், அது விளையாடுறது, அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணி நான் என்னோட ஸ்ட்ரெஸ் இது பண்ணிப்பேன்.
1: ஓகே ஓகே, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணி நீங்க இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வந்துருவீங்க அப்படின்றது ரொம்பவே நல்லா புரியுது. ஓகே ஓகே சார், அடுத்து வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க எந்த இடத்துல இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க?
2: நம்ம இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் கண்டிப்பா குரூப் 1 ஆபீசர் ஆயிடுவேன்.
1: சூப்பர் சார், நீங்க இந்த அளவுக்கு கான்பிடண்டா சொல்றதை கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சார், அடுத்து வந்து உங்களோட அனுபவத்துல இருந்து இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு நீங்க என்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
2: எந்த ஒரு விஷயமே ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இன்கம் வரணும், அதுல நான் சக்சஸ் ஆகணும்னா அது கண்டிப்பா முடியாது. அதுக்கான ஹார்ட் ஒர்க் நம்ம கண்டிப்பா போட்டா மட்டும்தான் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் நம்ம கண்டிப்பா எடுக்க முடியும். ஃபேமிலி சப்போர்ட் பண்ணல, எனக்கு காசு இல்ல, என்னால முடியல அப்படின்னு சொல்றது அது பண்ணக்கூடாது. அப்படி நம்மளால என்ன நம்ம பண்ணா பெருசாதான் பண்ணணும் அப்படின்றது ஒண்ணு இல்ல. நான் மொத்தமா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்னு இதுக்கு நான் பாத்தீங்கன்னா, எனக்கு வெறும் 2500 ரூபா மட்டும்தான் எனக்கு மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கு. அந்த ஒரு 2500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு இப்ப நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களா எனக்கு தெரியல, மாசம் எனக்கு இதுலயே எனக்கு 40 கிட்ட வந்துருது. அதுலயே ஒவ்வொன்றும் ஆட் பண்ணி எனக்கு இப்போ ரிட்டர்ன்ஸே எனக்கு 40,000 கிட்ட எனக்கு மந்த்லி எனக்கு கைக்கு வந்துருது. அந்த மாதிரி பண்ணா பெருசாதான் பண்ணுவேன், சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எதுவும் தயக்கப்பட்டு எதுவும் விட்டுறக்கூடாது. அது நம்ம முயற்சி பண்ணி எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோம், எந்த அளவுக்கு அதை நம்ம பீப்புள்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்றதுல இதெல்லாம் இருக்கு.
1: சூப்பர் சார், எடுத்தோன்னா நம்ம பெரிய அமௌண்ட்டை போட்டு பெரிய பிசினஸ் பண்ணணும் அப்பதான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா வருவோம் அப்படின்னு கிடையவே கிடையாது. நம்ம சின்ன அமௌண்ட் போட்டு நம்ம தொழில ஆரம்பிச்சாலுமே நம்மளால சக்சஸா வர முடியும் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். இந்த 1 மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க, நன்றி.
2: தேங்க்யூ.
1: நேர்களே, இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து ஒரு சின்ன விஷயத்துல நம்ம தோத்துட்டோம், நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு நம்ம துவண்டு போய் உக்காந்துடுறோம். ஆனா ஒரு துறையில வேலையும் செஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவையும் பாத்துக்கிட்டு புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸையும் தனியா ஆரம்பிச்சு இப்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போயிட்டு இருந்த பிரவீன் அவங்களோட லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க. அது கேட்கும் போது எனக்குமே ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு. சோ நம்ம லைஃப்ல ஒரு சின்ன விஷயம் நடக்காத போது துவண்டு போய் உக்காந்துடாதீங்க, அடுத்தடுத்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க, கண்டிப்பா அது என்னைக்காவது ஒரு நாள் சக்சஸ் இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: மே மாசத்துல மழை வருது அப்படின்றத உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா நிலத்தடி நீர் ஏன் குறையுது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா? அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லாவே நம்ம பேச போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேச இணைஞ்சிருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலே. கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிலையான வளர்ச்சி இலக்குகளை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ வானத்துல நடக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி பேச போறது கிடையாது, நம்ம தட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டை தீர்மானிக்கக்கூடிய நிஜத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை தொடர்ந்து பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். எல் நினோ அப்படின்றது பசிபிக் பெருங்கடல் நடக்கக்கூடிய வெப்பநிலை மாற்றம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுவரைக்கும் நாம பேசாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல் நினோ ENSO அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது எல் நினோ சவுத்தர்ன் ஓசியலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுழற்சியினோட ஒரு பகுதி. இது உலகமெங்கும் வீசக்கூடிய வியாபார காற்றுகளுடைய பாதையை முற்றிலும் முடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதனால என்ன ஆகுது ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் வெயில் மட்டும் அடிக்கிறதா அப்படின்றதையும் தாண்டி வளிமண்டலமே வந்து வறண்டு போக ஆரம்பிக்குது. இதனால நிலத்துல ஈரப்பதத்தை வந்து அடியோட உறிஞ்ச ஆரம்பிக்குது. இதனால நிலத்தடி நீர் ஆவியாகிறது வந்து சீக்கிரமா நடக்குதுன்னு சொல்லலாம். இதனாலதான் நம்மளுடைய நிலத்தடி நீர் அப்படின்றது வந்து வறண்டு போகக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அதுவும் மே மாச காலகட்டங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. எல் நினோ அப்படின்றது வந்து இயற்கையா நடக்கக்கூடியதுதான், ஆனா மனிதர்கள் உருவாக்கக்கூடிய மாசும் கார்பன் புகையும் இது எல்லாமே வந்து ஒரு தீக்குச்சி போல செயல்பட்டுதான் எல் நினோவினுடைய வீரியத்தை வந்து 2 மடங்கா வந்து கொழுந்து விட்டு எரிய வைக்கிறதுக்கான ஒரு காரணமா மாறுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்காக இந்த மாதிரி இயற்கை சமநிலையை இழக்கும் போது அதை மேலும் கெடுக்காம பாத்துக்கிறதுக்கு மனிதர்களாகிய நாம அவசரப்பட்டு எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகளாவில எடுத்துட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் SDG 13. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா, வெயில் அடிக்குது மழை வரல அப்படின்னு நம்ம இயற்கையை குறை சொல்ல ஆரம்பிச்சிடறோம். ஆனா நம்ம பண்ணக்கூடிய தவறுகளாலதான் இந்த இயற்கை மாறுது அப்படின்றத நம்ம எப்ப உணர போறோம் அப்படின்றதான் இந்த எல் நினோ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, இயற்கைக்கு மாறாக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். அது எல்லாமே வந்து இயற்கைக்கு மாறா பண்றது அப்படின்றத நமக்கு புரிய ஆரம்பிச்சுட்டாலே அதை பண்ணாம இருந்துருவோம். அதனால இயற்கையை குறை சொல்றதையும் தாண்டி, ஏன் மழை வருது, ஏன் இவ்வளவு வெயில் அடிக்குது அப்படின்னு நம்ம இயற்கையை பத்தி நம்ம பேசுறது அப்படின்றத எல்லாத்தையும் தாண்டி, நாம நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன தவறுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். எல் நினோ மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நம்ம ஊர்ல இன்னுமே இருக்க ஆரம்பிக்குது. நம்ம ஊர்ல அப்படின்றதையும் தாண்டி நம்ம உலகத்திலே அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இதனால்தான் வந்து பல இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வறட்சி அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்கும் தீர்வு என்னவா இருக்கும், இதை பத்தி நாம ஏன் பேசணும், இதை பத்தி பேசுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நாம நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேரட் வாங்க நேரிலே தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
1: ஆமா பி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
0: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
3: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
4: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
3: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
4: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
3: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
4: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
5: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: நம்ம இந்தியாவுக்கு தென்மேற்கு பருவக்காற்று இதுதான் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. இது இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்க ஆரம்பிக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எல் நினோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை தான். இதை பத்தி நாம தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளே. இன்னைக்கு எல் நினோ அதாவது காலநிலை நடவடிக்கை நிலையான வளர்ச்சி இலக்குல 13வதா இருக்கக்கூடிய இலக்கை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல எல் நினோ தான் இந்த காலநிலை மாற்றம் ஏற்படுறதுக்கான காரணமா இருக்கு அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். இதை பத்தி பேசுறதுக்கு இப்போ தீவிரமா பேசுறதுக்கான காரணம் என்ன ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு முதுகெலும்பு என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று தான். ஆனா இந்த எல் நினோ வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா அதோட தடம் மாற ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா மேட்டூர் அணை மாதிரி இருக்கக்கூடிய முக்கிய நீர் ஆதாரங்களுக்கு வந்து நீர் வரத்து அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். இதனால டெல்டால இருந்து உள்ளூர் விவசாயம் வரைக்குமே வந்து பாதிப்புகள் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்கும். விவசாயிகளுக்கு எப்ப விதைக்கிறது எப்போ அறுவடை செய்யறது அப்படின்ற ஒரு கணக்கே வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதனால அவங்களுமே குழம்ப ஆரம்பிப்பாங்க. மழை வரும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த நேரத்துல மழை வராது, விதைத்தல் அப்படின்றது ஏமாற ஆரம்பிக்கும். அறுவடை நேரத்துல திடீர்னு கொட்டித்துக்க கூடிய மழையால மொத்தம் பயிருமே வந்து அறுவடை செய்ய முடியாத சூழ்நிலைக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். இதுதான் இந்த எல் நினோல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம். இது ஒரு புதிய பிரச்சனை தான். இதனால என்ன ஆகுது அப்படின்னா வறண்ட வெப்பம் காரணமாக பயிர்கள்ல புது புது பூச்சி தாக்குதல் அப்படின்னு உருவாக ஆரம்பிக்குது. இதனால விவசாயிகள் வந்து அதிக ரசாயன மருந்துகளை வந்து பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. விவசாயிகள் வந்து பயிர்கள் மேல அதிக கெமிக்கலை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இது நமக்கு தான் விளைவை கொடுக்க ஆரம்பிக்கும். நாம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் அது இருக்கு அப்படின்போது அந்த கெமிக்கல்ல இருந்து வரக்கூடிய உணவுகள் நமக்கு தான பாதிப்புகள் ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா விலைவாசிகள் உயர ஆரம்பிக்கும். காய்கறிகளுடைய விளைச்சல்

வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்க ஆரம்பிக்குது. அதனால இந்த இலக்கை பத்தி பேசுறது அப்படின்றது இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்கு. கேரிடுவாங்க நேர்களே, தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைனு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.
4: காலநிலை மாற்றம் அப்படின்றது இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது, ஆனால் இது தடுக்கிறதுக்கு இதுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் கேட்குறீங்க. அதை பற்றி நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் SDG 13, அதாவது நிலையான வளர்ச்சி இலக்கில் இருக்கக்கூடிய 13வது இலக்கு காலநிலை நடவடிக்கை, இதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் எல்நினோ பற்றி தான் அதிகமாக நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்கோம். இதனாலதான் வந்து காலநிலை மாற்றம் அப்படின்றது நம்ம ஊர்ல அதிகமா ஏற்படுறதுக்கான ஒரு காரணமா அமைது. அப்போ இதை தடுக்கிறதுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவதா வந்து வறட்சி அப்படின்ற ஒரு சூழல் தான் வந்து இருக்க ஆரம்பிக்குது இல்லையா. அதனால அந்த வறட்சியை தாங்கக்கூடிய நம்ம பாரம்பரிய சிறுதானியங்கள்லாம் இருக்க ஆரம்பிக்குது இல்லையா. அந்த சிறுதானியங்கள், அதாவது கம்பு, சோளம், திணை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிறுதானியங்களை பயிரிடுறதும் சிறுதானியங்களை உண்றதும் மூலியமா நமக்கு உணவு பிரச்சனை அப்படின்றது தீர ஆரம்பிக்கும். இப்போ ரீசென்ட் டைம்ல பாத்தோம் அப்படின்னா சிறுதானிய திருவிழாக்கள் கண்காட்சி மூலமா இது எல்லாத்தையுமே வந்து மீட்டெடுக்கக்கூடிய முயற்சிகளை வந்து அரசாங்கம் தீவிரப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இது மிகச்சிறந்த கிளைமேட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமேட்டு வந்து விவசாயிகளுக்கு வந்து வானிலை மாற்றங்கள் வந்து உடனுக்குடன் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக மொபைல் போன்கள்ல பாத்தீங்க அப்படின்னா SMS மூலமா வந்து இயர்லி வார்னிங் சிஸ்டம் இது எல்லாமே வந்து பரவலா பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லலாம். இது மூலியமா மக்கள் எல்லாரும் வந்து மொபைல் மூலியமா வந்து என்ன மாதிரியான சூழ்நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணீரையும் வீணாக்காம விவசாயம் செய்யறதுக்கு விவசாயிகளுக்கு வந்து சொட்டு நீர் பாசன கருவிகள் எல்லாத்தையுமே வந்து மானிய விலையில வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம். இதை தாண்டி வந்து உலக நாடுகள் நிலக்கரி பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே உள்ளூர்ல இருக்கக்கூடிய மலைத்தொடர்களா இருக்கட்டும், காடுகள் அழிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய திட்டங்கள் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து கிராமப்புறங்கள், சோ கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்கள், செக் டேம்ப் இது எல்லாமே வந்து தூர் வர ஆரம்பிச்சு அதுல வந்து மழை நீர் சேகரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மழை ஒரு சொட்டு மழை கூட வீணாகாம அதை சேமிக்கிறது மூலமா நமக்கு தேவையா இருக்க நேரத்துல அந்த மழை நீரை வந்து ஈஸியா பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய ஊர்ல உங்களை சுத்தி வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா. மழைக்காலங்கள்ல இப்படி இருக்கணும், மழைக்காலங்கள்ல நம்ம சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக பல நடவடிக்கைகள் எடுத்திருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்றத இப்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது அவங்க நீங்க எல்லாருமே கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட தெரிவிங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787701 கால் பண்ணி நீங்க இப்போ என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி மறக்காம சோனா FM நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்க நேரிலே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

வணக்கம், என் பேர் சங்கீதா. நெய்க்காரப்பட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. விவசாயம் செய்வோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: பசிபிக் பெருங்கடலில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் நம்ம ஊரில் வந்து பெரிய விளைவுகளை கொடுக்குது அப்படின் போது அதை பற்றி நாம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கோம். இதனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்றத பற்றி தான் நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் நாம் எந்த எஸ்டிஜி பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா SDG 13 அதாவது காணொலினை நடவடிக்கை. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது, திடீர்னு அதிக வெயில் கொளுத்த ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான காலநிலை மாற்றம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு முக்கிய காரணம் எல் நினோ, அதாவது பசிபிக் பெருங்கடல்ல வந்து ஒரு சுழற்சி ஏற்பட்டு அது மூலியமா வெப்பம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய பூமியை வந்து தாக்க ஆரம்பிக்குது. பூமியை சுத்தி இந்த வெப்பம் வரதுனால என்ன ஆகுது அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்றது நம்ம இந்தியாவுக்கு வராம இருக்க ஆரம்பிக்குது. இதனால மே மாத காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வெயில் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது, அதையும் தாண்டி மழையும் வர ஆரம்பிக்குது. மற்ற காலகட்டங்களிலுமே வெயில் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளும் ஒரு பங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் சுமை அப்படின்னு அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். மழை வரும் அப்படின்னு நம்பி உரம் விதை இது எல்லாத்தையும் வாங்கி விவசாயி என்ன பண்றாங்க அப்படின்னா விதை விதைக்க ஆரம்பிக்கிறாங்க. எல் நினோவால மழை பெய்யறது போக ஆரம்பிக்குது, மிகப்பெரிய கடனாளியா மக்கள் வந்து மாற ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதை தாண்டி நிலம் வறண்டு போறதுனால மாடுகளுக்கு தேவையான புல் அவங்களுக்கான தீவனங்கள் இது எல்லாமே கிடைக்காம இருக்க ஆரம்பிக்குது. இதனால பால் உற்பத்தி குறைஞ்சி பால் பொருட்கள் விலையும் வந்து கூட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து காடுகள் வறண்டு போகிறதுனால உணவு தேடி மலைகள்ல இருக்கக்கூடிய குரங்குகளா இருக்கட்டும் வனவிலங்குகளா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து சாலையோரங்களுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இதனால விபத்துகளும் ஏற்பட ஆரம்பிக்குது, மோதல்களும் ஏற்பட ஆரம்பிக்குது. இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா 45°C அப்படின்ற ஒரு வெயில் அப்படின்றது அது அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுலயுமே வந்து விவசாயிகள் வந்து இறங்கி வேலை செய்யக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. வகையில் இப்படி இருக்கிறதுனால வெப்பமயக்கம் அதாவது ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏற்படுது, தோல் அலர்ஜி ஏற்பட ஆரம்பிக்குது, நீர் சத்து குறைபாடு போன்ற நோய்கள் எல்லாமே வந்து சாதாரணமா இருக்க ஆரம்பிக்குது. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா விவசாயத்துல தொடர்ந்து நஷ்டம் ஏற்படுறதுனால வேற ஏதாவது வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிராமங்களை விட்டு வெளியேறக்கூடியவங்க நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. நகரங்களில் போய் கட்டட வேலைக்கு தினக்கூலியா வேலை செய்யறவங்களும் வந்து விவசாயிகள் அதிகமா இருந்துகிட்டு இருக்காங்க. இதை தாண்டி குடிநீர் ஆதாரங்கள் வறண்டு போகிறதுனால பல கிலோமீட்டருக்கு நடந்து போய் பெண்கள் வந்து தண்ணீர் பிடிச்சிட்டு வர வேலை அப்படின்றது அவங்களுக்கு அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு சுமையா இருக்கு கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு. சோ இதுதான் நம்ம ஊர்ல சுத்தி சுத்தி இருக்கக்கூடிய சவால்களா இருக்க ஆரம்பிக்குது. இந்த சவால்கள் உங்களுக்கு இருக்கா? இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்க ஊர்ல சுத்தி சுத்தி என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு, அதை சமாளிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்கீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துல அதிக வெயில் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது, குடிநீர் தட்டுப்பாடு வறட்சி இது எல்லாமே இருக்குது. இதனால பல பேர் பல இடங்கள்ல வந்து பசி வறுமை அப்படின்னு சொல்லி பல சவால்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்றது தான் நீங்க கால் பண்ணி சொல்ல போறீங்க. கால் பண்ணுங்க. இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க நேரிலே. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: அழைப்பது யாரோ, அழைப்பது யாரோ.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
3: இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 47°C வெயில்லாம் வந்து நம்ம ஊர்ல அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வாழ்நாளில் நான் பார்க்காத ஒரு விஷயம். இதை நான் கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போது எனக்குமே சவால் இருக்கு. என்னை தாண்டி சாலையோரத்தில் கடை வச்சிருக்கக்கூடிய அக்காக்கள் எல்லாருமே வந்து சவால்களை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு என்ன தீர்வா இருக்கும், இதுக்கு சின்ன முயற்சி நாம எடுக்கணும் இல்லையா, அதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து நான் பேச போறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் இருளே. இப்போ இது எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிந்த வரைக்கும் நம்ம ஊர்ல நம்ம சூழல்ல விளைவிக்கக்கூடிய காய்கறிகளை சிறுதானியங்களை நாமளே வாங்கி பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இதனால வறட்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து தடுக்க முடியும். அதே மாதிரி விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு வந்து ஒரு பொருளாதார சப்போர்ட் அப்படின்றது நம்மளால கொடுக்க முடியும். இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து மழைநீர் சேகரிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அதை விட அதிகமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மழை நீரை வீணாக்காம இருக்கிறது அப்படின்றத வந்து நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். நீங்க பல் துளக்கும் போதா இருக்கட்டும் இல்ல குளிக்கும் போதா இருக்கட்டும், இது எல்லா நேரங்களிலுமே வந்து கண்டிப்பா தண்ணீரை வீணாக்காம இருக்கிறது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லலாம். இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர் பற்றாக்குறை அப்படின்ற ஒரு பிரச்சனை தீரும் நினைக்கிறேன். அதே மாதிரி மலைப்பாதைகள்ல சுற்றுலா தலங்கள்ல உணவு வீசி எறிகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, பிளாஸ்டிக் குப்பைகள் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ல நான் ஏற்காடு போயிருந்தப்ப கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, கீழே கடையிலிருந்து வாங்கிட்டு போகக்கூடிய உணவுகளை ரோட்டோரத்தில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா, அங்க பிளாஸ்டிக் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இதனால வனவிலங்குகள் சாப்பிட்டு இருக்கக்கூடிய நிலையும் ஏற்பட ஆரம்பிக்குது. சாலையில போகக்கூடியவங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுது. அதையும் தாண்டி சுற்றுச்சூழலுக்கும் வந்து பல விளைவுகளை கொடுக்க ஆரம்பிக்குது. அதனால இது எல்லாத்தையும் குறைக்கிறது நம்மளுடைய அன்றாட கடமை அப்படின்றத எடுத்துக்க ஆரம்பிக்கணும். இதனால காடுகளில் சமநிலை அப்படின்றது ஒன்று இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே வந்து இந்த கார்டனிங் அப்படின்றது, அது வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை வீட்டுக்கு மேலேயோ வீட்டுக்கு பக்கத்துலயோ ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால வீட்டை சுற்றி வெறும் அழகுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு குருவியாக இருக்கட்டும், இல்லை புறாவாக இருக்கட்டும், ஒரு காக்காவாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே வந்து நிழல் தரக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு நிழல் தரக்கூடிய மரங்களை நடுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கும் சரி மற்ற உயிரினங்களுக்கும் சரி. அதே மாதிரி வந்து உணவுகளை வீணாக்கிறது அப்படின்றது இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. நம்ம தட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும் வந்து நமக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின் போது, இதுல எக்கச்சக்கமான விவசாயிகள் வந்து உழைச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. நம்ம ஈஸியா உணவுகளை வந்து வீணாக்கிறோம், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பை நம்ம மதிக்கிறது இல்ல. இதனால இது எல்லாத்தையும் உணர்ந்து நாம இருக்கணும்னு நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி STG 13 பற்றின விழிப்புணர்வு அப்படின்றது மாணவர்கள்கிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் அதிகமா இருக்க ஆரம்பிக்கணும். அப்படி இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்க இயற்கையை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. இது ஒரு தலைமுறையினுடைய மாற்றம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கலாம். இதை தான் கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க. நேரிலே இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேரிலே.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே வெண்டைக்காய அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடிய நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வெண்டைக்காய் வெப்பமான மற்றும் வெப்பமண்டல பகுதிகளில் பயிரிடக்கூடிய ஒரு பிரபலமான காய்கறின்னு சொல்லலாம். அதனுடைய மென்மையான தன்மை, அதோட சுவைகளை உறிஞ்சக்கூடிய திறன் காரணமா இது வந்து சமையல்ல பரவலா பயன்படுத்தப்படுது. இந்த பயிர் சீக்கிரமாவே வளரும், அதோட ஒரு பருவத்துல பல முறை அறுவடை செய்ய முடியும். உள்ளூர் மற்றும் சர்வதேச சந்தைகள்ல அதனுடைய தேவை காரணமா பல நாடுகள் வெண்டைக்காய பயிரிடுறாங்க. இந்த நாடுகள்ல ஒரு நாடு உலக அளவுல அதிக அளவு வெண்டைக்காய உற்பத்தி செய்யுது. உலகத்திலேயே வெண்டைக்காய அதிக அளவுல உற்பத்தி செய்யக்கூடிய நாடு வேற எதுவும் இல்லங்க, நம்ம இந்தியா தான். தனக்கு சாதகமான வெப்பமண்டல காலநிலை நிலவரதனால உலகளாவிய வெண்டைக்காய் உற்பத்தியில இந்தியா பெரும் பங்கை வகிக்குது. இந்தியாவோட பல மாநிலங்கள்ல ஆண்டு ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் பயிரிடப்படுது. விவசாயிகள் சின்ன பண்ணைகள்லயும் பெரிய விவசாய நிலங்கள்லயும் வெண்டைக்காய பயிரிடுறாங்க. அன்றாட சமையல்ல வெண்டைக்காயோட அதிக தேவை நாடு ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய பெரும் அளவிலான உற்பத்திக்கு ஆதரவு அளிக்குதுன்னு சொல்லலாம். இந்தியாவை தவிர நைஜீரியா, சூடான் மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளும் அதிக அளவுல வெண்டைக்காய உற்பத்தி செய்யுது. இந்த நாடுகள்ல வெண்டைக்காய் சாகுபடிக்கு ஏற்ற வெப்பமான காலநிலை நிலவுது. மிதமான மழைப்பொழிவு மற்றும் அதிக வெப்பநிலை இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பயிர் வேகமா வளருது. வெண்டைக்காய் சாகுபடி காய்கறி விநியோகத்திற்கும் உள்ளூர் பொருளாதாரத்துக்கும் பங்களிக்குது. இந்த நாடுகள் அண்டை சந்தைகளுக்கும் வெண்டைக்காயை ஏற்றுமதி செய்யுது. இந்தியா மேற்கு வங்காளம், ஒடிசா, பீகார் மற்றும் குஜராத் போன்ற மாநிலங்கள் மிகப்பெரிய வெண்டைக்காய் உற்பத்தியாளரா இருக்கு. இந்த மாநிலங்கள் சாகுபடிக்கு உகந்த மண் மற்றும் வெப்பநிலை நிலைகளை வழங்குது. வெண்டைக்காய் செடிகள் சீக்கிரமாவே வளரும் அப்படின்றதுனால மகசூலை பராமரிக்க சீரான அறுவடை தேவைப்படுது. விவசாயிகள் பெரும்பாலுமே வெண்டைக்காய மத்த காய்கறிகளோட சேர்த்து பயிரிடுறாங்க. அறுவடை செய்யப்பட்ட விளைபொருட்கள் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற சந்தைகளுக்கு வழங்கப்படுது. இந்த பயிர் 24 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையில சிறப்பா வளரும். மிதமான வெப்பம் வெண்டைக்காய் சீக்கிரமாவே பூக்கறதுக்கும் காய்க்கறதுக்கும் உதவியா இருக்கு. போதுமான சூரிய ஒளி காய்களோட தரத்தை மேம்படுத்துது. மகசூலை தீர்மானிக்கிறதுல வெப்பநிலை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு சமையல்கள்ல வெண்டைக்காய் பரவலா பயன்படுத்தப்படுது. இது பொதுவா கறிகள், குழம்புகள் மற்றும் பொரித்த உணவுகள்ல தயாரிக்கப்படுது. இந்த காய்கறி அதனுடைய இயற்கையான தன்மையினால சூப்புகளை கெட்டியாக்குது. அதனுடைய பன்முகத்தன்மை உலகளாவிய தேவையை அதிகரிக்குது. என்னங்க, இனிமேட்டு வெண்டைக்காய் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வாங்குவீங்க இல்லையா? சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாப்பழத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
2: ஹே அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதுல இங்க பண்ணிட்டு இருக்க?
3: என்னது பிடி பீரியடா? ஹே சிவா, நான் உலக சாதனைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: நீயா? சாதனையா?
3: அட சிவா, வர 29ஆம் தேதி பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கிற இந்த ஈவென்ட் நடக்க போகுது. இங்க 30 நிமிஷத்துக்கு இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
2: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
3: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.

0: உதாரணத்துக்கு நமக்கு பாலுள்ள செடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலச்செடி, எருக்கன் பாலச்செடி இதெல்லாம் வந்து பாலுள்ள செடிகளாக வருங்க. அதே மாதிரி வாசனை உள்ள செடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நம்ம தீப்பெட்டிக்கு பயன்படுத்துகிற பீனாரிங்கிற இலைகள் அந்த மரங்கள், அதே போல் புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே வந்து வாசனை உள்ளது. நொச்சி மரம் இதெல்லாம் வாசனை உள்ளது. கசப்பு உள்ள இலைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆடாதோட நம்ம வேம்பு இது எல்லாமே வந்து கசப்புள்ள இலைகளை நோக்கி வரும். இந்த மாதிரி இலைகளை எடுத்து நம்ம வந்து இடிச்சு கோமியத்தில் ஊற வச்சு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா நம்ம தோட்டத்தில் இந்த ரெண்டு விதமாக இந்த பூச்சி விரட்டி பயன்படும். ஒன்று வந்து பூச்சி விரட்டும், பூச்சி கொல்லாது, பூச்சி கொல்லி கிடையாது. இது பூச்சி கொல்லின்னு வந்து எல்லா பூச்சிகளையும் கொல்றது, அது ரசாயனம் மட்டும்தான் செய்யும், இயற்கையில் பூச்சியை தான் விரட்டும். அதனால பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்துகிறோம். அடுத்தது இது வந்து பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுங்க. இந்த ஸ்ப்ரே பண்ணும்போது செடி மேலே இந்த சாறு போய் படும்போது அது பயிரை வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்கும், பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இது பயன்படுதுங்க. இது செய்யலாம். அடுத்ததாக வந்து நம்ம வரப்பு ஓரங்களில் வாசனை உள்ள செடிகளை வந்து வளர்த்துருங்க. அப்போ அது மாதிரி செடிகள்னு பார்த்தோன்னா புதினா, கொத்தமல்லி, சாமந்தி பூ இதெல்லாம் வந்து நம்ம வரப்பு ஓரங்களில் நட்டோம்னா அது வளர்த்திட்டு வந்தோம்னா அந்த வாசனையினால் உள்ள வந்து பூச்சிகளை வர்றது கண்ட்ரோல் ஆகுங்க. அதனால அது அதையும் நம்ம தாராளமாக செய்யலாம். அது இல்லாமல் இந்த வாசனை உள்ள இலைகள் உள்ள செடிகளும் வாசனை தரக்கூடிய செடிகளை வயல்கள் நடுவுலையும் அங்கங்கே வைக்கணும். அப்போதான் அங்கே வந்து அங்கேயும் வாசனை இருக்கும்போது பூச்சிகள் தீமை செய்யும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்த முடியும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம், பெரிய செலவுகள் இல்லாத ஒரு விஷயம். இது நம்ம இயற்கை முறையில் செய்ய முடியும்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப வர போறங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில வாசனை செடிகளையும் அதே மாதிரி பூச்செடிகளையும் நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொருகம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் மேச்சேரி வட்டாரம் அமரம் கிராமத்துல இருந்து முத்துராமன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பூச்சி இருந்தாலும் சரிங்க பூச்சி இல்லைனாலும் சரி, வயல்கள்ல மருந்துகளை நம்ம தெளிக்கணும். அது இல்லாம இயற்கை முறையில தயாரிக்க கூடிய பூச்சி விரட்டிய நம்ம தெளிச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இது வந்து உதவியா இருக்கும்.
2: பூச்சி இருக்குதோ இல்லையோ 15 நாளைக்கு ஒரு தடவை நான் மாத்தி மாத்தி கொடுக்கறதுனால என்னுடைய வயல்ல பூச்சி முழுமையா கட்டுப்படுத்துறேன். நான் கையாளக்கூடிய பொருள் வந்து எல்லாமே பூச்சி சாகாதுங்க. ஆனா இந்த கசப்பு தன்மைக்கும் அருவறுப்பான வாசனைக்கும் அதுல வந்து பூச்சி உக்காராது, ஓடிடும், எந்த கசப்பும் அண்டாது. நாம ஒரு பொருளை சாப்பிட்டு வாஞ்சி எடுக்கிற மாதிரி இருந்தாக்கா அது என்ன பண்ணுவோம், ஒவ்வாமையினால வந்து சாப்பிட மாட்டோம். மற்றும் அதே மாதிரி நான் பயன்படுத்தக்கூடிய இயற்கை பூச்சி கொல்லிகள் எல்லாமே அதனுடைய அந்த கசப்பான சுவைக்கு பூச்சி உக்காறதல்ல, முட்டையிறதல்ல, இனப்பெருக்கம் அடையறதுல ஓடி இருந்துங்க. இந்த நீர் பயன்பாட்டை பத்தி நான் இன்னும் வந்து விவசாயிகளுக்கு ஒரு செய்யறேங்க. நாம விளைவிக்க கூடிய பயிரா இருக்கட்டும், பயிர்களா இருந்தாலும் சரி, கால்நடைகளா இருந்தாலும் சரி, வேற எது வந்தாலும் சரி, 1 கிலோ நாம உற்பத்தி பண்றதுக்கு நமக்கு தண்ணி எவ்வளவு பயன்படுதுங்கிறது அறிவியல் பூர்வமா கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த விதத்துல நான் சொல்லக்கூடிய அளவு வந்து 1 கிலோ நாம உற்பத்தி பண்றதுக்கு எவ்வளவு தண்ணி எடுத்து பயிர் எடுத்துக்கிறதுக்கு, கோதுமை வந்து 1 கிலோ உற்பத்திக்கு 13,000 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறதுங்க, மக்காசோளத்துக்கு 3,000 லிட்டர் தண்ணி 1 கிலோ உற்பத்திக்கு, அரிசி 1 கிலோ உற்பத்திக்கு 3,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது, பால் 1 லிட்டர் நாம வந்து வீடு வந்து சேர்ற வரைக்கும் அதன் வரைக்கும் நம்ம கால்நடைக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி வந்து 1000 லிட்டர், 1 கப் காபிக்கு நாம அருந்தக்கூடிய காபிக்கு செலவாகக்கூடிய தண்ணி அளவு 1350 லிட்டர், நாம போடக்கூடிய சட்டை, இந்த சட்டைக்கு வந்து நாம சட்டை பறிச்சு செஞ்சு நூல் நூத்து நம்ம உடல்ல போடுற வரைக்கும் அந்த ஒரு சட்டை வந்து 200 கிராம், இதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணியினுடைய அளவு 2,700 லிட்டர் தேவையா இருக்குதுங்க. 100 கிராம் சாக்லேட் தயாரிக்க 2,700 லிட்டர் தண்ணி தேவை. ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு மனிதனுக்கு 1 ஆளுக்கு 54 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஊறுகாய் 1 கிலோ தயாரிக்கிறதுனால உற்பத்தி செலவு ஆரம்பத்தில இருந்து இந்த காய் வந்து நமக்கு பலன் கொடுக்கற வரைக்கும் 3,500 லிட்டர், 1 கிலோ மட்டனுக்கு வந்து 16,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது, 1 கிலோ பீஃபுக்கு வந்து 16,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது, சிக்கன் 1 கிலோ நம்ம உற்பத்திக்கு 6,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது, வெண்டை உற்பத்திக்கு 5,000 லிட்டர், தேங்காய் உற்பத்திக்கு 2,500 லிட்டர், ஆரஞ்சு பழத்துக்கு ஆரஞ்சுக்கு 1 கிலோவுக்கு 50 லிட்டர் தண்ணி, தக்காளி உற்பத்திக்கு 1 கிலோவுக்கு 140 லிட்டர், உரம் 1 கிலோ தயார் பண்றதுக்கு 140 லிட்டர் தண்ணி தேவைப்படுது, கரும்பு உற்பத்திக்கு 2,400 லிட்டர் தண்ணி தேவைப்படுது, பேப்பர் 1 பக்கம் தயாரிக்க 10 லிட்டர் தண்ணி தேவைப்படுது, சர்க்கரை 1 கிலோ தயாரிக்க 1,400 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. இது ஆரம்பத்துல பயிர் செய்ததிலிருந்து அறுவடை வரைக்கும் சர்க்கரை தயாரிப்பிற்கு உண்டான செலவு தான் ஒவ்வொரு பயிருக்கு நான் சொல்றேன். ஒரு முட்டை உற்பத்திக்கு 200 லிட்டர் தண்ணி.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப எந்தெந்த உற்பத்திக்கு எந்த அளவு தண்ணி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து நம்ம கூட விளக்கமாவே சொன்னாங்க, நம்மளுமே தெரிஞ்சுகிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: கண் பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663330.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சிவக்குமார் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப கோடை கால பருத்தி சாகுபடி பத்தி நம்ம கூட விரிவாவே வந்து சொல்ல போறாங்க. கண்டிப்பா இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம விவசாய பெருமக்களுக்கும் இது வந்து உதவியா இருக்குங்க. என்னன்றத நம்மளுமே தெரிஞ்சுக்கலாம்.
2: அன்பார்ந்த தமிழக விவசாய பெருங்குடி மக்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் உங்களிடம் விவசாயத்தை பற்றி உரையாட உள்ளேன். குறிப்பாக கோடை பருத்தி சாகுபடி என்ற தலைப்பில் நான் உங்களோடு உரையாடுகிறேன். ஏன் பருத்தியை வந்து இவ்வளவு முக்கியமா இந்த கோடை காலத்துல பயிரிடணும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் இருக்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம தமிழ்நாடு வறட்சி மிகுந்த மாநிலம். ராஜஸ்தானுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் தான் நீர் ஆதாரம் ரொம்ப மிக குறைவு. இந்தியாவிலேயே நம்ம வந்து ராஜஸ்தானுக்கு அடுத்து இருக்கிறோம். மற்ற மாநிலங்கள்லாம் நிறைய தண்ணி இருக்கு. இந்த சூழ்நிலையில ஏன் கோடை பருத்தி சாகுபடி நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வேணும் இல்லைங்களா? ஒண்ணு, இந்த வருஷம் ஓரளவுக்கு எல்லா இடத்துலயும் நல்லா மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சதுனால ஏரி குளம் குட்டையில ஓரளவுக்கு தண்ணி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிணற்று பகுதிகள்லாம் கூட ஓரளவுக்கு நிறைஞ்சி எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்குது. இப்ப இந்த தண்ணி வந்து நாம விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம். மழை தண்ணீர் வந்து நாம சேமிச்சு வைக்கணும். ஏரி குளங்கள்லாம் பழைய மாதிரி தேங்கி இருந்தாதான் நிலத்தடி நீர் உயரும். அதனால நாம வந்து இந்த மாதிரி சேமிக்கிற நேரத்துல இப்ப கிடைக்கிற தண்ணியை வச்சும் நாம லாபம் ஈட்டுறதுக்கு தகுந்த பயிர் சாகுபடி செய்ய வேண்டும். அதற்கு தான் கோடை பருத்தி சாகுபடியை பற்றி பேச உள்ளேன். பருத்தியானது தேவை அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இந்தியாவில மக்கள் தொகை அதிகமாக பருத்தியினோட தேவையும் நாமெல்லாம் ஆடை அணியறதுக்கு உண்டான தேவையும் அதிகமாகிட்டே போயிட்டு. குறிப்பா சொல்லணும்னா நாம வந்து நம்மளோட இந்திய மக்கள் தொகைக்கு ஒரு 20-30% கூட நம்ம உற்பத்தி பண்ற பருத்தி பத்துறதில்ல. அதாவது பருத்தியோட ரசாயன பொருள்னால உருவாக்கின நைலான், பாலியஸ்டர், நைக்ரா இந்த மாதிரி செயற்கையான நூல்கள்ல கலந்துதான் இப்ப ஆடைகள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்புறம் அந்த குளிர்கால சமயத்தில எல்லாம் அந்த வடக்கு பக்கம் மலை பக்கம்லாம் அவங்க இந்த உள் உரோமத்துல இருக்கிற ஆடைய அணிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா விஸ்கோஸ்னு ஒரு நூல் இருக்கு. அதாவது மரக்கூளை வந்து நூலாக்கி விஸ்கோஸ் துணின்னு சொல்றதுங்க. இந்த எல்லா நூல்களோட பருத்தி இலைக்கு தான் அதிக முக்கியத்துவம். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் ஏற்றது, ஒரு கம்பீரமான லுக்கு கொடுக்கும், வெயில் காலத்துக்கு மிகவும் சிறந்தது, பருத்தி ஆடை அணியறப்ப காற்றோட்டம் நல்லா இருக்கும். அதனாலதான் இப்ப விலை அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்குங்க.
1: இப்ப நிறைய நூல்கள் வந்து இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டு நூல் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலிஸ்டர் நூல் இருக்கு. அந்த மாதிரி நிறைய வகைகளை நம்ம சொல்லிட்டே போலாம். ஆனா பருத்தியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதிக முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரி வகைகள்ல இருக்கு, பருத்திக்கு ஏன் முக்கியத்துவம் அதிகமா கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: மதியம் 1:30 to 3 PM கொஞ்சம் நம்ம வெளியில வராம அதை தவிர்த்துக்கலாம். ஏன்னா வெயில் அதிகமா இருக்கு இல்லையா? சரி, நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இப்ப வந்து இந்த வெயில்ல எங்கயாவது அலைஞ்சிட்டு நம்ம வண்டியிலேயே கூட போறோம்னு வைங்களேன், அப்ப என்ன பண்ணுவோம்? ஏதாச்சும் மரம் இருந்துச்சுன்னா, ஐயோப்பா இந்த மரத்துக்கிட்ட கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப அவ்வளோ வெயில் அடிக்குது. மரங்கள் நீண்ட காலம் வாழக்கூடியதா இருக்கு. 10 இல்ல 100 இல்லங்க 1000 ஆண்டுகள் கூட வாழக்கூடியதா இருக்கு. உறுதியான நடுமரத்துல கிளைகளும் இலைகளுமா விழுங்கறதே நல்ல மரத்தோட இலக்கணம். கீழே இருக்கக்கூடிய வேறு அதை தாங்கி பிடிச்சுக்கும். உலகத்துல எத்தனை மர வகைகள் இருக்கு தெரியுமா? அப்படியே அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டியதா போயுதா? 100,000 வகையான மரங்கள் பூமி எங்கேயுமே வந்து பரவி இருக்குங்க. ஒரு வருஷத்துல 4 பருவங்கள் மரங்களை கொண்டுதான் கணக்கிடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எத்தனை பேருக்குங்க தெரியும் சொல்றேன் கேளுங்க. வசந்த காலம், மரங்கள் துளிர்க்க ஆரம்பிக்கும். கோடை காலம், பூத்து பிஞ்சாகி காய்ச்சி பழுக்கும். இலையுதிர் காலம், பழங்கள் பறிக்கப்பட்டு இலைகளும் உதிர ஆரம்பிக்கும். அடுத்தது குளிர்காலம், இது மரங்கள் ஓய்வெடுக்கக்கூடிய காலம். இந்த காலத்துல இலைகள் இல்லாம கிளைகள் மட்டும் தனிச்சு நிக்கும். மரங்களை ஏன் பாதுகாப்பா வச்சிருக்கணும்? உயிர் காற்று, 1 hectareல இருக்கக்கூடிய வளர்ந்த மரங்கள் ஒவ்வொரு வருஷமும் 45 மனிதர்கள் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை தருது. புவி வெப்பம் குறையிறது. புவி வெப்பம் அடையறதுக்கு காரணமான கார்பன் டை ஆக்சைடை மரங்கள் சேமிச்சு வைக்கிறதுனால பூமியில வெப்பத்தோட பெருமளவு குறைக்கப்படுது. இயற்கை சுத்திகரிப்பு, காற்றுல இருக்கக்கூடிய அசுத்த வாயுக்களை சுத்தம் செஞ்சு பனியையும் மரங்களே செய்து சூரியனோட வெப்பத்திலிருந்து உயிரினங்களை காப்பதோட மக்கள் நெரிசல் மிகுந்த நகரங்கள்ல மரங்களே ஏர் கண்டிஷனர் போல செயல்படுது. மண் பாதுகாப்பு, மரங்களோட வேர்கள் மண்ணை இறுக பிடிச்சுக்கிறதுனால சத்துள்ள மேல் மண் மழையாலோ காற்றாலோ அரித்து செல்லப்படாம தடுக்கப்படுது. அடுத்தது உயிரினங்களோட இல்லம், பறவைகள் குரங்குகள் பூச்சிகள் போன்ற பல உயிரினங்களுக்கு மரங்களே வீடா அமைது. அகல இலை மரங்கள், ஓக் பீச் போன்ற இந்த வகைய சேர்ந்ததா இருக்கு. இது குளிர்காலத்துல இலைகளை உதிர்க்கும். இதுல சுமார் 25,000 வகைகள் இருக்கு. அடுத்தது பனை வகை மரங்கள், இதுல 3,000 வகைகள் இருக்கு. இதுல பெரும்பாலும் வெப்பமான இடங்கள்ல வளருது. அடுத்தது ஆண்டு ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா பசுமையோட இருக்கும். இதுல பூ வந்து பூக்கிறது இல்ல. கூம்புகள் மூலமா விதைகளை பரப்பி இனப்பெருக்கம் செய்யுது இந்த கூம்பு வடிவ இலை மரங்கள். என்னங்க மரங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன் நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இந்த வாரமும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சொல்கிறதுக்காக. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் நோட்டபிள் ரிலீஸாக ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். நம்ம சூர்யானாவோட கருப்பு படம் இருக்குல்ல, இந்த படம் தான் இந்த வாரம் ரிலீஸா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படம் மே 14 தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்தது, ஆனா ஒரு சில காரணத்தினால, அதாவது இந்த படத்துல ஏற்பட்ட பினான்சியல் இஷ்யூனால மே 14 இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகல, சொன்ன டேட்ல படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு நம்ம சூர்யானாவோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா அப்செட் ஆயிட்டாங்க. என்னடா இது, நம்ம சொன்ன டேட்ல படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்செட் ஆயிட்டாங்க. ஸோ அன்னைக்கே வந்துட்டு சாயங்காலம் ரிலீஸ் ஆகும் இல்லைன்னா வந்துட்டு மத்தியான ஷோஸ் எல்லாம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா சொன்ன டைம்ல இந்த கருப்பு படம் மே 14 படத்தில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து இருக்கு, அது நீங்க படத்துக்குள்ள போய் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஜெய் அண்ணா இருக்கார்ல, அவரோட நடிப்பில் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் சட்டென்று மாறுது வானிலை. அவரோட நடிப்பில் ஒரு கேப்புக்கு அப்புறமா இந்த சட்டென்று மாறுது வானிலை படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஜெய் அண்ணாவோட இந்த சட்டென்று மாறுது வானிலை படம் இருக்குல்ல, இந்த படம் ஒரு ரொமான்டிக் ட்ராமா சப்ஜெக்டில் உருவாகியிருக்கு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாபு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் இன்னும் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா மீனாட்சி, கோவிந்தராஜன், அதுக்கப்புறமா யோகி பாபு, அதித்தி கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கான ட்ரெய்லரும் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லருக்கு ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடச்சிருந்தது. காமெடியாகவும் வந்திருந்தது ட்ரெய்லரை பார்க்கும்போது, அதுக்கப்புறமா ஒரு மாதிரி ரொமான்டிக் ஜோனரில் இருந்தது. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த சட்டென்று மாறுது வானிலை படம் நம்ம ஜெயண்ணாவுக்கு ஒரு கம்பேக் மூவியாக இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஓடிடியிலுமே ஒரு சில படங்களை இந்த வாரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஓடிடி லவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபேமிலியோட வீட்டில் ஹோம் தியேட்டர் செட்டப்பில் படம்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அதுலேயுமே படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு, நீங்கள் பார்த்து என்ஜாய் வந்து பண்ணுங்கள். நாம இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருக்கேன் தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

0: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
1: ஆமா பி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
0: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸா சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்ப ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னேன் தானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது. அவங்களுக்கு எல்லாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்வளவு சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா FM 107.8 சமுதாய வானொலி சினி சினி சினிமா.
2: இப்போ தமிழ் சினிமாவுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்க. அதை பத்தி நம்ம வார வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில நம்ம அப்படியே வந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம கமல் சாரும் நம்ம விவேக் சார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் கூட நடிச்சது இல்ல. நம்ம கமல் சார் எவ்வளவு பெரிய ஆக்டர்னு நமக்கு தெரியும், அதே மாதிரி நம்ம விவேக் சாரும் எவ்வளவு பெரிய ஒரு காமெடி ஆக்டர்னு நமக்கே வந்து தெரியும். ஸோ இவங்க பேரும் கடைசி வரைக்கும் ஒரு படம் கூட சேர்ந்து நடிச்சதே இல்லை. அதே மாதிரி தாங்க நம்ம தனுஷ் அண்ணா இருக்காருல, அவரும் அதுக்கப்புறமா நம்ம வடிவேல் சார் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படம் கூட நடிச்சதே இல்லை. படிக்காதவன் படம் இருக்குல்ல, இந்த படத்தில் நம்ம விவேக் சார் நடித்த ரோலுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வடிவேல் சார் தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஒரு சில நாட்கள் ஷூட்டிங்கும் நடந்தது, ஆனால் அந்த படப்பிடிப்பில் ஏற்பட்ட ஒரு சில காரணங்களால் நம்ம வடிவேல் சார் அந்த படத்தில் நடிக்காமல் அந்த படத்துலேருந்து வெளியே வராரு. அதுக்கப்புறமா படிக்காதவன் படத்தில் நம்ம விவேக் சார் அந்த ரோலில் நடித்து பயங்கரமாக நம்மளே அசத்திருப்பார். ஸோ இதுவரைக்கும் நம்ம தனுஷ் அண்ணாவும் நம்ம வடிவேல் சார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் கூட நடித்ததே இல்லை. நமக்கே தெரியும் நம்ம கார்த்திக் அண்ணா இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு சூப்பரான ஆக்டர், அவருக்குனே ஒரு தனி ஃபேன் பேஸே வந்து வச்சுருக்காங்க. நம்ம கார்த்திக் அண்ணா கிரியேட் பண்ண ஒரு ரெக்கார்டை இதுவரைக்கும் எந்த ஆக்டரும் பீட் பண்ணலை, அதாவது முறியடிக்கலை அப்படின்னே வந்து சொல்லலாங்க. அவர் அப்படி என்ன ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, நம்ம கார்த்திக் அண்ணாவோட முதல் படம் பருத்தி வீரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் ஹீரோவாக நடித்து இந்த பருத்தி வீரன் படம் செம ஹிட் ஆனிச்சு. இந்த பருத்தி வீரன் படம் ரிலீஸ் ஆன டைமில் 300 நாட்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து ஓடிருந்தது. ஸோ நம்ம கார்த்தியனோட முதல் படமே 300 நாட்களை தாண்டி ஓடிருந்தது. ஸோ அறிமுகமான ஹீரோஸ் அந்த மாதிரி ஒரு பிளாக் பஸ்டரை கொடுத்ததே வந்து இல்லையா, அதாவது இப்போ ஃபஸ்ட்டு படம் ஹீரோலாம் நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50 நாள் 100 நாள் ஓடுறதே பெரிய விஷயமா வந்திருக்குமா. ஆனால் நம்ம கார்த்தியனோட படம் வந்து முதல் படமே 300 நாள் வந்து ஓடிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாகவும் இருக்கு. ஸோ இன்னைக்கு சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம லாஸ்ட்டாக தமிழில் என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டோம். இப்போது அதை தாண்டி மற்ற மொழிகள்லையுமே நிறைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு, என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு மலையாள சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரே ஒரு படம் நோட்டபிள் ரிலீஸாக ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன படம் அப்படின்னா அதிரடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஹாலிவுட் சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே 3 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. என்னென்ன படம் அப்படின்னா ஹொக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம், அதுக்கப்புறமா அயன் மேடியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம், பெல்லி எலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 படங்கள் ஹாலிவுட்டில் இந்த வாரம் ரிலீஸாகிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஹிந்தி சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே 3 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. என்னென்ன அப்படின்னா அக்ரிஷவால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம், அதுக்கப்புறமா பட்டி பட்டானி ஹவுர் உதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம், அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஜாம்பிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படங்கள் பாலிவுட்டில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் மற்ற மொழிகளையும் படங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட தியேட்டர்ஸில் படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாம் இன்னும் தொடர்ந்து சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிகிட்டு இருக்கேன்.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school.
1: Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavalliyappa Public School.
0: TPT Main Road, Junction, Salem. Contact 944259160.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
0: ஆமா பி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
1: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
5: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கீங்க. ஸோ இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வாரம் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு. நம்ம லோகேஷ் கனகராஜ் அண்ணா இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு டேரக்டராக தெரியும், ஆனால் அவர் இப்போது ஒரு ஹீரோவாக படத்தில் நடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் டைமாக. யாரோட டேரக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம டேரக்டர் அருண் மாதேஸ்வரன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம தனுஷனா வச்சு கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரோட டேரக்ஷனில் நம்ம லொக்கேஷனா ஒரு புதிய படத்தில் நடிக்கிறாரு டிசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்துக்கான ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு த்ரில்லர் ஜோனர் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜோனர் லவ்வருக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கான மற்ற அப்டேட்லாம் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணா இருக்கார்ல, அவரோட நடிப்பில் உருவாக்குற படம் தான் செய்யும். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, டேரக்டர் சிவகுமார் முருகேசன் இருக்கார்ல, அவர் இதுக்கு முன்னாடி நம்ம ராதிகா மாமா வச்சு தாய் கிழவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த தாய் கழுவி படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன 75 நாளில் வேர்ல்டு வைடாக கிட்டத்தட்ட 90 crore மேலே வசூல் வந்து பண்ணியிருந்தது. இந்த விஷயத்தை அஃபிஷியலாகவே ப்ரொடக்ஷன் டீம் சைட்லேருந்தே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த தாய் கழுவி படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடச்சிருந்தது. இந்த படத்தை நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம சிவகுமார் முருகேசன் டேரக்டர் இருக்கார்ல, அவரோட ஒர்க் நல்லா இருந்ததுனால சிவகார்த்திகேயன் அண்ணா நடிக்கிற ஒரு அடுத்த படத்தை அவர் தான் டேரக்ட் பண்ணுறாரு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்துக்கான ஷூட்டிங் அப்டேட்க்கான ஒரு குட்டி அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் 18 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்குமே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்டில் ட்ரை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு வில்லேஜ் ரூரல் ஆக்ஷன் பேஸ்டு ஜோனரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிளிம்ஸ் வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து தெரியுது நம்ம சந்தோஷ் நாராயணன் அவரோட மியூசிக்கில் நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணாவோட இந்த ஒரு புதிய படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சியான் விக்ரம் சாரோட ஃபேன்ஸுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கிடச்சிருக்குங்க. நம்ம சியான் விக்ரம் சாரோட 63rd படத்தை நம்ம சியான் விக்ரம் சாரோட இருமுகன் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் ஆனந்த் சங்கர், அவர் தான் நம்ம சியான் விக்ரம் சாரோட 63rd படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்துலேருந்து என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த படத்துக்கான ஹீரோயின் யார் அப்படின்றத அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. நம்ம சியான் விக்ரம் சாரோட 63rd படத்தில் யார் ஹீரோயினாக நடிகிறாங்க அப்படின்னா, ரியா ஷிபு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் ஹீரோயினாக நடிகிறாங்க. ஸோ இவங்களோட ரோல் நம்ம சியான் விக்ரம் சாரோட 63rd படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சந்தோஷ் நாராயணன் இருக்கார்ல, அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஸோ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அந்த கிளிம்ஸ் வீடியோக்குமே ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. அந்த இங்கிலீஷ் வெர்ஷனில் ஒரு பிஜிஎம் வந்து வரும், அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம சியான் விக்ரம் சாரோட இந்த 63rd படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படத்துக்குமே ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதுக்கப்புறமா நம்ம அர்ஜுன் சார் இருக்கார்ல, அவர் வந்து ஏஜிஎஸ் அவங்களோட தயாரிப்பில் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தில் நடிகிறாரு. இந்த படத்துக்கு UBA சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடிகிற இந்த பிளாஸ்ட் படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சந்தான மன்னா நடிகிற ஒரு புதிய படத்துக்கான டைட்டில்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அந்த படத்துக்கான டைட்டில் லவ் பாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இந்த படத்தை யாரை டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, செல்வின் ராஜ் சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படமும் ஒரு காமெடி ஜோனரில் உருவாகுது. இந்த படத்தையுமே ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கான பூஜையெல்லாம் போட்டு இந்த படத்தை ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சந்தான மன்னா புதுசாக நடிகிற இந்த லவ் பைட் படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.

0: அம்மா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போ நம்ம என்னதான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஒரு மாதிரி டிமோட்டிவேட்டடாக இருந்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியே வந்துடலாம். ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஒரு நல்ல காமெடி ஃபிலிம்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே நாமளே மறந்து அது ஒரு புது ஃபீல்குள்ளே நம்ம போயிடலாம் அப்படின்னே வந்து நிறைய பேர்லாம் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் ஒரு காமெடி ஜானரில் இந்த படம் நீங்கள் பாருங்கள், உங்களோட டைமுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு படத்தை தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த படத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன படம், அந்த படத்தில் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். 2023 மலையாளத்தில் ஒரு காமெடி டிராமா சப்ஜெக்டில் உருவான படம் தான் ஃபேலமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம பாசில் ஜோசப், அதுக்கப்புறமா ஜெகதீஷ், சந்தீப், பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிதிஷ் சகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்துக்கான ஸ்டோரி என்ன அப்படின்றத நான் ஆன்லைனில் சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ பாசில் ஜோசப் இருக்கார்ல, அவர் இந்த படத்தில் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக வராரு. அவரோட தாத்தா இருக்கார்ல, அவர் அடிக்கடி நான் காசி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெரியாமல் ட்ரெயின் ஏறலாம் வந்து ட்ரை பண்ணுவார், காசிக்கு போகலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இல்லை இல்லை நீங்கள் காசு இப்போ போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை திருப்பி வீட்டுக்குள்ளே பிடிச்சிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாசில் ஜோசப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பார்த்தாதா எனக்கு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு சேர்ந்து நம்ம காசிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட தாத்தாவை கன்வின்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவுக்கு கல்யாண வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கல்யாண வேலை நடந்துகிட்டே இருக்கும், ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த கல்யாண வேலை பாதியிலே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால நின்றும், அதுக்கப்புறம் அவரோட தாத்தாவும் வீட்டை விட்டு காணாமல் போயிடுவார். ஸோ ஃபைனலாக அந்த கல்யாண வேலை என்னானுச்சு, அந்த தாத்தா என்னன்னாரு, ஃபைனலாக ஃபேமிலியோட காசி போனாங்களா அப்படின்றத ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து காட்டியிருப்பாங்க. இந்த படத்துக்கான கதையை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி சீரியஸான படமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டவுட் வரலாம். ஆனால் அப்படி இல்லவே இல்லை, இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகவே வந்திருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த ஃபேலமி இந்த படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம காமெடியாக வந்திருக்கும். இதில் பெஸ்ட்டான ஒரு விஷயமா நான் பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கான கேஸ்டிங், அந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அவ்வளோ தத்ரூபமாக வந்து நடிச்சிருப்பாங்க. நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, அந்த ஒரு கேரக்டராக இந்த படத்தில் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வீக்கெண்டில் உங்களோட ஸ்ட்ரெஸ்லாம் மறந்து நீங்கள் ஒரு சூப்பரான ஜாலியான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஃபேலமி படத்தை பாருங்கள். தமிழ் டப்டு வெர்ஷன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபேமிலி ட்ராமா சப்ஜெக்டில் இல்லைன்னா காமெடி ட்ராமா சப்ஜெக்டில் எந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்றத மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிகிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போ நம்ம வாரம் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு வீக்கெண்டில் ஒரு ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோன்னா நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு நல்ல படத்துக்கு போகலாம்ப்பா, தேட்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இப்பயுமே தேட்டரோட மவுஸ் இன்னும் குறையில தாங்க அப்படின்னு வந்து சொல்லும். இப்போ என்னதான் வந்துட்டு ஓடிடி மொபைலு எல்லாத்துலேயுமே நம்ம படம் பார்க்குற அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலுமே தேட்டருக்கு போய் ஃபேமிலியோட சினிமா பார்க்கறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக வந்து இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பழமையான தேட்டர்ஸை பற்றி நம்ம வாரம் வாரம் சினி சினி சினிமா சில பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தாங்க இந்த வாரமும் உங்ககிட்ட பேசுறதுக்காக ஒரு பழமையான தியேட்டர் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எந்த ஊர் தியேட்டர், அந்த தியேட்டர் கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு, அந்த தியேட்டருக்கு பின்னாடி நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி நம்ம அப்படியே வந்து பேசலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சின்னி சின்னி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊர்கள்லாம் வந்து இருந்தாலும் அந்த சீர்காழி சைடு மாயவரம் சைடெலாம் போனீங்க அப்படின்னா அந்த ஒரு அட்மாஸ்பியரே வந்து வேறங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நிறைய தியேட்டர்ஸ்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான். ஊர் ஊருக்கு ஒரு தியேட்டர் தான் வந்து இருக்கும். இப்போ மக்கள்லாம் படம் பார்க்க வராங்க அப்படின்னா அந்த ஒரு தியேட்டருக்கு தான் வந்து வந்தாகணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு தியேட்டர் தான் சீர்காழி ஓஎஸ்எம் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தியேட்டர். சீர்காழியில் இந்த தியேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா சீர்காழி பஸ் டிப்போ இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஓஎஸ்எம் தியேட்டர் வந்து இருக்கு. இந்த ஓஎஸ்எம் தியேட்டரு ஃபஸ்ட்டு 1982 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படி ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு படம் என்ன போட்டாங்க அப்படின்றது எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து தெரியல. ஆனால் இந்த ஓஎஸ்எம் தியேட்டரில் நிறைய படங்களை ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஊர் ஊருக்கு ஒரு தியேட்டர் தான் வந்திருக்கும். இப்போது அந்த ஓஎஸ்எம் தியேட்டருக்கு படம் பார்க்க வரதுக்கு பக்கத்து ஊர்லேருந்து அதுக்கு பக்கத்து ஊர்லேருந்துலாம் மாட்டு வண்டியெலாம் வந்து வருவாங்களா, அது மட்டும் இல்லாமல் சைக்கிள்லாம் வந்துட்டு ஒரு அரை நாளைக்கு முன்னாடியே இந்த ஓஎஸ்எம் தியேட்டருக்கு முன்னாடி வெயிட் பண்ணி டிக்கெட்லாம் வாங்கி படம் பார்த்த காலங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போது இருந்த ரஜினி சார், கமல் சார், அதுக்கப்புறமா வந்துட்டு விஜயகாந்த் சார், சரத்குமார் சாரோட படங்கள் அங்கே ரொம்ப ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த குடும்ப படம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த நாட்டாமை, சூரிய வம்சம், அதுக்கப்புறமேட்டு வந்து வானத்தை போல, இந்த மாதிரியான படங்களுக்கு அந்த ஓஎஸ்எம் தியேட்டரில் ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடச்சிருந்தான். குடும்ப குடும்பமாக படங்கள்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்களாம். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸோட சப்போர்ட் அப்படின்றது இந்த ஓஎஸ்எம் தியேட்டருக்கு இருந்திருக்கு. அப்போது அந்த ஓஎஸ்எம் தியேட்டரில் எப்படி திரும்ப ப்ரொஜெக்டர் இருந்தது, அந்த ஃபிலிம் ரோல் ப்ரொஜெக்டர்னு சொல்லுவாங்கள்ல அந்த ப்ரொஜெக்டர் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஓஎஸ்எம் தியேட்டரில் ரெனவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சீட்டிங் மட்டும் ஒரு மாதிரி பழைய ரெட்ரோ ஃபீலில் வந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி இப்போது கரண்ட்டில் என்ன சவுண்ட் டெக்னாலஜி இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன்லேயுமே ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போது இந்த ஓஎஸ்எம் தியேட்டரில் புது படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. முன்ன இருந்த அளவுக்கு வரவேற்பு இந்த ஓஎஸ்எம் தியேட்டரில் இப்போ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க இப்போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. காரணம் நிறைய ரீசன்ஸ்லாம் வந்து சொன்னாங்க. நியர்பையாக நிறைய மல்டிபிளிக்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ 1982 இப்போ வரைக்கும் சீர்காழி மக்களை ஒரு பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஓஎஸ்எம் தியேட்டர் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நல்லாவே ரன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு சில ரெனோவேஷன்ஸ் இந்த ஓஎஸ்எம் தியேட்டரில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தியேட்டருக்குனே ஒரு தனி ஆடியன்ஸ் பேஸே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் போனால் இந்த தியேட்டருக்கு தான் படம் பார்க்க போவேன் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்லையுமே ஒரு சில மக்கள்லாம் இருக்கிறாங்களாம். ஸோ இதே மாதிரி பழமையான தியேட்டர்ஸ்லாம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குங்க. அதை பற்றி நான் வார வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கேருந்து இப்போது கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களோட, இன்னும் நிறையா சினிமா சம்மந்தப்பட்ட தகவலோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டி.
1: இப்போ உதாரணத்துக்கு காய் கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு அம்மா சொன்னாங்கன்னா அம்மா நாளைக்கு போறோமா அப்படின்னு சொல்லி ஏமாத்திடுவான். இதே மாதிரி தான் ஸ்கூல்லையும் அவங்க டீச்சர் வந்து ஒரு ஒர்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே நாளைக்கு செடி ஒன்று எடுத்துட்டு வாங்க, நம்ம ஸ்கூலோட கேம்பஸ்க்குள்ள செடியை நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணன் வந்து அசால்ட்டாக விட்டுட்டான். சரி அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் எல்லாருமே செடி எடுத்துட்டு வந்தாங்க. அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகழகா இருந்துச்சு. ஒருத்தர் வந்து இந்த பட்டன் ரோஸ், இன்னொருத்தர் வந்து இந்த மாங்காய் செடி, இன்னொருத்தர் வந்து இந்த மாதுளப்பழம் செடி அப்படின்னு வித்தியாசமா நிறைய எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆனா கண்ணன் கிட்டயோ எந்த செடியுமே இல்லை. ஸோ டீச்சர் வந்து அவனை கேட்டாங்க, ஏன் கண்ணன் நீ மட்டும் செடி எடுத்துட்டு வரவே இல்லை, நான் நேத்தே சொன்னல அப்படின்னு. அதுக்கு கண்ணன் சொன்னான், நான் மறந்துட்டேன், அப்புறமேட்டு எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன், சாரி டீச்சர் அப்படின்னு சொன்னான். உடனே அவன் வீட்டுக்கு போய் செடி எடுத்துட்டு வரதுக்கு போற வழியில அவங்க அம்மாவே அவனுக்காக ஒரு அழகான குட்டி செடி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்ன செடி அப்படின்னா அவனுக்கு பிடிச்ச மாமர செடி, இதை தான் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அம்மா கிட்ட அவன் கேட்டான், அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அதுக்கு அம்மா சொன்னாங்க, எனக்கு ஃபோனில் மெசேஜ் வந்துருந்துச்சு கண்ணா, மேம் வந்து இன்னைக்கு செடி எடுத்துகிட்டு வர சொன்னது, நீயா என்கிட்ட வந்து கேட்பேன்னு நான் நினச்சேன், ஆனால் நீ கேட்கவே இல்லை, பரவாயில்ல இப்பயாச்சும் பாதி தூரம் இந்த செடிக்காக மிஸ்ஸு சொன்னாங்களேன்னு வந்திருக்கேல்ல, இனிமேல் இந்த ஒரு தப்பை பண்ணாத, எப்பயுமே சொல்கிற நேரத்தில் சொல்கிற வேலையை செஞ்சிரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, எப்பயுமே நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் அதுக்கான வேலையை செஞ்சிடணும், அப்படி செய்யலை அப்படின்னா அது பயன் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹாய், என் பேர் பிரியாவதனா.
1: பிரியாவதனா, நேம் டிஃபரெண்டா இருக்கே, நல்லா இருக்கு. ஓகே, இந்த நேம் வச்சதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு எனக்காச்சும் அம்மா அப்பாட்ட கேட்டிருக்கீங்களா?
2: இருக்கு, கேட்டிருக்க.
1: என்ன
2: அழகுன்னு சொல்லுவாங்க, பியூட்டி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க.
1: பியூட்டி அழகுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரியே நேமுமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்டு நீங்கள் வந்து எனக்காக யோசிச்சிருக்கீங்களா, நமக்கு பிரியவதனா அப்படின்ற நேமை தாண்டி வேறு எதாவது வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி?
2: நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். எனக்கு வந்து பூஜா அந்த மாதிரி ஏதாவது பேர் வச்சிருக்கலாமான்னு எனக்கு யோசித்தேன்.
1: பூஜா அந்த மாதிரிலாம் நேம் வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க. சரி ஓகே, இதை எனக்காச்சும் மம்மி டேடிக்கிட்டலாம் சொல்லியிருக்கீங்களா, எனக்கு வந்து பிரியவதனான்னு வேண்டாம் பூஜான்லாம் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு எனக்கா சொல்லியிருக்கீங்களா?
2: எப்பயாவது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு
1: ஞாபகம் இல்லை. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பிரியா கூட பேசலாம். ஸ்டேடியூண்டா இருங்க, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம்.

0: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
1: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
0: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: கண் பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
3: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
3: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
3: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: பசித்த மானிடம் இந்த டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பசி பற்றி நமக்கு வந்து சொல்ல வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பசி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது உணவு பசி. ஆனால் இந்த புத்தகம் பேசியிருக்கிற விஷயங்கள் பலவிதமான பசிகள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து உடல் பசிக்குது அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனால் இந்த பசி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லைங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பசி இந்த பசி கூடவே இருக்கும். ஒன்று அதிகார பசி, அதாவது நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போகணும், அது சார்ந்த பசி, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதிகாரத்தை அடையணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தாண்டி ஒரு அமைதி வந்து இருக்குது, அந்த அமைதியை தேடி நம்ம வந்து போகலாம் அப்படின்னா அது கூட ஒரு பசி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே பலவிதமான பசிகள் இருக்கு இல்லைங்களா. அந்த பசியை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம்னா பசித்த மானிடம். இந்த ஒரு நாவலில் இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் வராங்க. ஒரு கதாபாத்திரம் அதிகாரம் அப்படின்ற பசியை நோக்கி போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம், இன்னொரு கதாபாத்திரம் இதெல்லாம் எதுக்கு, இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி பசி தேவைப்படுற ஒரு மனிதர். இப்படி ரெண்டு பேரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு கதை தான். இந்த ரெண்டு பசி பற்றி மட்டும்தான் இந்த ஒரு புத்தகம் பேசுதா அப்படின்னா இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த மாதிரியான பசி வந்து இருக்குது அப்படின்றத இந்த புத்தகம் வந்து பேசுதுங்க. அதுவும் குறிப்பாக ஒரு அமைதியை தேடி போகிறவங்க, வாழ்க்கையே வந்து ஒரு சும்மா, நாம் தான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க, அந்த மனநிலைக்கு கிட்ட இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அந்த ஒரு நபர்களுக்கான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கரிச்சான் குஞ்சு அவர்களுடைய பசித்த மானிடம். கட்டாயமாக வாங்கி படிங்க இந்த ஒரு புத்தகத்தை. நன்றி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். எந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மத்த மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8ல சக்கலக்க குட்டீஸ்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட பிரியா தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாங்க. அடுத்ததா நம்ம பிரியா கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் மதுமிதா மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும், அதை மேம்படுத்துறதுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போனா இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்தாலே அப்படியே வைப்ரண்டா இருக்கும் இல்லையா, கலர் ப்ளூ ரெட்டு இந்த மாதிரியான கலர் எல்லாம் பார்த்து அட்மையர் ஆகி, ஸோ எனக்கு வந்து அது வேணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ராவடி பண்றாங்க. அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸை குழந்தைங்க எடுத்துக்கிறதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேம்?
3: குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்க, அவங்க சந்தோஷப்படுத்துங்கிறதுக்காக நம்ம ஜங்க் ஃபுட்ஸும் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸும் வாங்கி தர்றோம். பட் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அது என்னென்னு நம்ம பார்த்துடலாம். நம்பர் 1 என்னென்னா, இந்த மாதிரி ஃபுட்ஸில் வந்து நியூட்ரியன்ஸ், அதாவது குழந்தைகளுக்கு தேவையான சத்து எதுவுமே இருக்காது. ஸோ இதனால் அவங்க வளர்ச்சி பாதிக்கப்படலாம். நம்பர் 2 என்னென்னா, இது எல்லாத்துலேயுமே கலரிஸும் சுகர்ஸும் தான் ஜாஸ்தியாக இருக்கிறனால குழந்தைகளோட உடல் பருமன் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ அவங்க வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். நம்பர் 3, இந்த மாதிரி ஃபுட் எல்லாமே குழந்தைங்களுக்கு ஒரு அடிக்ஷனை ஏற்படுத்தும். ஸோ அந்த அவங்க ஒரு தடவை சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா திரும்ப திரும்ப அது வேணும்னு நினைப்பாங்க. நம்பர் 4, இந்த கார்பன்

0: கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் சாக்லேட்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஹை சுகர் கண்டென்ட்னால குழந்தைகளோட பற்களில் சொத்தை ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்பர் 5 என்னென்னா, குழந்தைகளுக்கு அஜீர்ணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. நம்பர் 6, அதிகமான சுகர் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் அவங்க சாப்பிட்றது மூலமாக குழந்தைங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க எஜுகேஷனில் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம்.
1: தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்கறத தவிர்த்துட்டு அந்த ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் நிறையா வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான ரெண்டு பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம். சோ ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுமா, உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம் ஓட நம்பர் 9787-7107.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட ஓட்டை தட்டி விட்டுருங்க. அண்ட் அடுத்ததா நம்ம பிரியா கூட பேசலாம். சோ ஸ்டே டியூன்டா இருங்க சோனா எஃப்எம் 107.8.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொருகம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம பிரியா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம பிரியா கூட பேசிடலாமா? பிரியா, உங்களுக்கு வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்கும்?
3: எல்லாருமே ரொம்ப பிடிக்கும்.
2: எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, இந்த ஸ்பெசிபிக்கா எனக்கு வந்து இவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது யாரு?
3: என்னோட சிஸ்டர்.
2: உங்க சிஸ்டர்? சரி, உங்க சிஸ்டர் என்ன பண்றாங்க?
3: இப்போ அவன் 9th படிக்கிறா, இந்த ஸ்கூல் தான்.
2: ஓகே ஓகே, சரி, சிஸ்டர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து சண்டையே போட்டுக்க மாட்டீங்க, அவ்வளோ க்ளோஸாக ஒத்துமையாக இருப்பீங்க தானே?
3: அது அடிக்கடி சண்டை போடுவேன் எப்போவுமே.
2: இது சண்டை போடுவீங்களா? நான் கேட்டதுக்கு அப்படியே உல்டாவான பதிலாக இருக்கே. சரி, எது எதுக்கெல்லாம் சண்டை போடுவீங்க மோஸ்ட்டாக?
3: டிவி சேனல்ஸ் மாற்றுறது, ஃபோன் பார்க்குறதுக்கு, ஸோ அந்த மாதிரி நிறைய இதுக்கு சண்டை போடுவேன் எப்போவுமே.
2: டிவி சேனல் மாத்துறது, ஃபோன் பார்க்கறது, ஓகே ஓகே, யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். சரி, லாஸ்ட்டாக யார் வின் பண்ணுவா?
3: வின் பண்ணதெல்லாம் எல்லாம் அப்படியே போயிடுவோம், அப்புறம் திரும்ப பேசிப்போம் கொஞ்சம் நேரம் கழிச்சு.
2: குட், என்னதான் சண்டை போட்டாலும் திரும்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் வந்து எப்பயுமே ஒன்றா சேர்ந்துருவீங்க. சரி ஓகே. சரி, உங்களுக்கு யார் அதிகமாக ஹெல்ப் பண்ணுவா? அக்கா தானே?
3: ஆமாம், அவள் தான் எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவா.
2: எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? சரி, என்னென்ன மாதிரியான ஹெல்ப்லாம் வந்து அக்கா உங்களுக்கு பண்ணுவாங்க?
3: மேக்ஸ் எந்த சம்ஸ் டவுட்டாக இருந்தாலும் சொல்லி தந்துடுவா. மற்றபடி எக்ஸாம்னா அவளுக்கு படிக்கிறது விட்டுட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்து தான் அவளே எக்ஸாமுக்கு படிப்பாள். ஸோ அந்த மாதிரிலாம் அவள் ஹெல்ப் பண்ணுவாள் ஸ்டடீஸ்க்கு.
2: ஓஹோ, சூப்பர் சூப்பர். எக்ஸாமுக்கு முன்னாடி அப்போ அக்கா வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தரோ பண்ணி விட்டுருவாங்க எல்லா லெசன்ஸையும். சரி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட் இருக்கா? உங்களால் வந்து முடியவே முடியாதுன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அக்கா ஹெல்ப் பண்ணி அதை வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக கொண்டு வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா?
3: ஏதாவது ஸ்பீச் சொல்லணும்னா அவளே வந்து எனக்கு சொல்லி தருவா. ஸோ எனக்கு ஏதாவது பயமாக இருந்துச்சு, சொல்ல முடியல ஸ்பீச் அந்த மாதிரிலாம், நான் ஒரு தடவை இங்கே ஸ்கூல் ஸ்பீச் சொல்கிறதுக்காக என்னால் அது சொல்ல முடியல, ரொம்ப பயந்துட்டேன், எப்படி போய் எல்லோரும் முன்னாடி சொல்லுங்க. அவள் தான் என்னை வந்து என்கரேஜ் பண்ணி, நல்லா சொல்கிற, பொறுமையாக சொல்ல, அந்த மாதிரி சொல்லி சொல்ல வச்சா.
2: வா, சூப்பர். அக்கா சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக அந்த ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. சரி, அக்காட்ட என்னைக்காச்சும் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கீங்களா? நீ வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுற, தேங்க்யூ ஃபார் திஸ் அப்படின்லாம் என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா?
3: இல்லை, சொன்னதில்லை.
2: சொன்னதில்லையா? ஏன்? அக்காவுக்காக ஒரு தேங்க்யூ வந்து சொல்ல போறாங்க நம்ம சோனா எஃப்எம் மூலமா. சோ கேளுங்க, சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் கால் பண்ணி ஓட் பண்ண வேண்டிய நம்பர் 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஓட்டை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம்.

107.8 ஷக்கலக்க குட்டீஸ். கொஞ்சம் இட்லியிலேயே தோசையிலேயே வெரைட்டியா இருக்கிற மாதிரி ஒரு டிஷ்ஷை தான் சொல்ல போறேன். நீங்க நினைக்கலாம், என்னடா இட்லியை அழுத்தி அழுத்தி சொல்றாங்களே இட்லி தானோ அப்படின்னு. இட்லி தான் கண்டிப்பா, ஆனா இது எப்பயுமே நம்ம செய்யற அரிசி மாவு இட்லி கிடையவே கிடையாது. கொஞ்சம் வித்தியாசமா டேஸ்ட் அதிகமா இருக்கக்கூடிய புரோட்டீன் இட்லி அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதுக்கு இன்னொரு பேருமே இருக்கு, முட்டை இட்லி அப்படின்னு கூட சொல்லலாம். இது ரெண்டுமே காம்பினேஷனா இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் 50 grams ஆஃப் பன்னீர் அண்ட் 2 முட்டை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று. காரத்துக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் கலர் மாறும். ஸோ அதனால மிளகாய் தூளுக்கு பதிலாக நம்ம பச்சை மிளகாயே சேர்த்துக்கலாம், அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இவ்வளவு தான் இந்த இட்லிக்கு தேவையான பொருட்களே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பன்னீரையும் கொஞ்சோண்டு அது கூட மஞ்சத்தூள் உப்பு அதுக்கப்புறமேட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துடணும். இப்போ முட்டை இருக்கு இல்லையா, முட்டையை வந்து நம்ம எப்பயும் போல நல்லா விஸ்க் பண்ணி எடுத்து வச்சு பன்னீரையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு அண்ட் அது கூடவே தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி லைட்டாக தூவி விட்டு, வேணும்னா இதில் நம்ம வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம், தக்காளி அண்ட் காய்கறிகளை கூட இதில் நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்து ஃபுல்லாக நல்லா விஸ்க் பண்ணி கலந்துட்டு இட்லி பாத்திரத்தில் எப்பயும் போல் எப்படி நம்ம இட்லி அவிப்போமோ அதே மாதிரியே இதையுமே சின்ன சின்னதாக ஊற்றி வச்சு ஒரு 10-12 minutes லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டோன்னு வைங்களேன், அவ்வளோ புரோட்டீன் ரிச்சான எக் இட்லி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எப்பயுமே இந்த மாவு இட்லி தானே அவங்க சாப்பிட்ருப்பாங்க. ஸோ ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்கள் நினைக்கலாம் இட்லின்னா வெள்ளை கலரில் தானே இருக்கும், இது என்ன கொஞ்சம் கலர்லாம் மாறுமா அப்படின்னு. ஆமாம், லைட்டாக கலர் மாறும், எல்லோ கலரில் இருக்கும், பட் இருந்தாலும் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நார்மல் இட்லியை விட இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டுமே இருக்குது. ஸோ பன்னீரில் எல்லாருக்குமே தெரியும் புரத சத்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அண்ட் அதே மாதிரி முட்டையிலையுமே அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. 2 பாட்டு கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட, பாட்டு கேட்டு வந்துடுங்க.

0: 107.8 ஷக்கலக குட்டீஸ்.
1: திறமைய குழந்தைங்க கிட்ட இருந்து வெளியில கொண்டு வர்றது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியாது. சோ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எப்படி மேம் வெளியில கொண்டு வர்றது?
2: இப்ப நல்ல திறமை அவகிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம பேரண்ட் கிட்ட கூட்டு பேசணும். உங்க குழந்தைக்கு அதை நீங்க ஒண்ணு எக்ஸ்ட்ரா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல பாட்டு பாடுது, அது தனியாக ஒரு மியூசிக் கிளாஸ் அனுப்புவோம், அல்லது ஏதாவது வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் இதில் இதாக இருக்குது, அந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்களுடைய சப்போர்ட்டையும் நம்ம இதில் சீக் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக டெவலப் ஆகும். சரிங்களா? ஒரு ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா படிக்கவே பிடிக்காது, ஆனால் பார்த்தீங்கன்னா யோகாவில் சூப்பர் லெவல். இப்போ அந்த பொண்ணு நம்ம நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நல்லா என்கரேஜ் பண்ணி இப்போ வந்து இந்த பேரா ஒலிம்பிக் அளவுக்கு போகிற அளவுக்கு சூப்பராக வரக்கூடியது, ஆனால் லேர்னிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுது. பட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் ரொம்ப அதாவது யூனிக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பண்ணணும். சில நேரங்களில் என்ன செய்கிறோன்னா ஒரு டிராயிங் கிளாஸ்க்கோ ஒரு டான்ஸ்க்கோ ஒரு பாட்டுக்கோ அந்த மாதிரி நிறைய பேர் செய்கிறாங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நம்மளுமே சின்ன சின்ன சப்போர்ட்டை நம்ம சைட்லேருந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு இண்டிவிஜுவல் திறமை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பிரியா கூட பேசிடலாம். பிரியா, உங்களுக்கு உங்கள் சிஸ்டர் தான் வந்து எல்லா இடத்துலையுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் வந்து சொன்னீங்க. ஸோ இதை வந்து சிஸ்டர் கிட்ட சொன்னீங்களான்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம சோனா இப்போ மூலயமா நீங்கள் உங்கள் சிஸ்டருக்கு சொல்ல போகிறீங்க, இவ்வளோ நாள் எனக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படிங்கிறத அவங்க பேரோட நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்களோ அதை அப்படியே சொல்லுங்கள். ஓகேவா?
3: தனு, தேங்க்யூ. நீ தான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க எனக்கு, என்னோடய ஸ்டடீஸ்க்கெலாம் நீ தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க, தேங்க்யூ தனு.
1: சூப்பர், பக்காவாக சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. அண்ட் அதே மாதிரி தனு வந்து உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் தனுவுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவீங்களா இந்த மாதிரி?
3: அவள் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறதுன்னா அந்தளவுக்கு நான் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஏதாவது அவளோட பழைய திங்ஸ்லாம் பழச கேட்டால் நான் வந்து சொல்லுவேன். இப்போ அவள் வந்து செவன்த்தோடது சொல்லித்தானா, நான் சொல்லுவேன் அவளுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம், நான் சொல்லுவேன் எனக்கு நான் படிக்க போகிறதெல்லாம் அவள் சொல்லி தருவா.
1: ஓகே, ஓகே, சூப்பர். ரெண்டு பேருமே ஜாலியாக வந்து ஹாப்பியாக இதே மாதிரி சப்போர்ட்டிவாக எப்பயுமே இருக்கணும். அண்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, தேங்க்யூ.
3: தேங்க்ஸ்.
1: ஓகே, அண்ட் அதே மாதிரி நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட. அடுத்ததாக 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேளுங்க. மறுபடியும் நான் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. அயோத்தியா மலைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானுமே கேள்விப்பட்டது இல்லைங்க. ரீசெண்டாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது இந்த அயோத்தியா மலைகளை பற்றியுமே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கு ஓடோடியும் வந்துட்டேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான மலைப்பகுதி தான் அயோத்தியா மலை. இது ஒரு சாதாரண மலை மட்டும் இல்ல, ஒரு சின்ன பீடபூமியும் கூட. இயற்கை மற்றும் புவியியல் அதிசயங்களோட சேர்க்கைன்னு சொல்லலாம். இந்த மலைகள் எங்க இருக்கு தெரியுமா? மேற்கு வங்காளத்துல புருலியா மாவட்டத்துல சோட்டா நாக்பூர் பீடபூமியோட ஒரு பகுதியா இருக்கு. இது கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட நீட்டிப்பாவும் பார்க்கப்படுதுங்க. இந்த மலைகளில் இருக்கக்கூடிய உயரமான சிகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சம்துபுரு சிகரம் தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கோர்கபுரு, சாந்தினி பஹார், மியூர் பஹார். இந்த சம்துபுரு சிகரம் மட்டுமே 720 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த மாதிரி பல சிகரங்கள் இந்த இடத்துல இருக்குங்க. இந்த பகுதியில் நில அமைப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? மேடு பள்ளமான நிலம், சிவப்பு கலர்ல மண், அதாவது செம்மண், வறண்ட இலையுதிர் காடுகள். இதனால சால், பலாஸ், மூங்கில் இந்த மாதிரியான மரங்கள் இங்க அதிகமா வளரும். இந்த மலைப்பகுதியை உயிரோட்டமா வச்சிருக்கிறது கங்ஷாவதி நதி, சுபர்ணரேகா நதி, குமாரி நதி தாங்க. இது எல்லாமே சேர்ந்து நீர்ப்பாசனத்துக்கும் சூழலுக்கும் முக்கிய பங்கு கொடுக்குது. இங்க இருக்கக்கூடிய காலநிலை கோடை காலம் வெப்பமாகவும் குளிர்காலம் இனிமையாகவும் மழைக்காலம் ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். இதனால சுற்றுலாவுக்கு ஒரு சூப்பரான இடம்னு கூட சொல்லலாம். இந்த மலைகள்ல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? பாறைகள் 1 பில்லியன் ஆண்டுகள் பழமையானதா இருக்கு. இயற்கை எரோஷன் மூலமா உருவானதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இயற்கை எரோஷன் மூலமா உருவான பள்ளத்தாக்குகள், நீர்வீழ்ச்சிகள் எல்லாமே இருக்குங்க. இதனால இது ஒரு ஜியோ டூரிசம் ஹாட்ஸ்பாட்டாகவுமே இருக்கு. இந்த இயற்கையை பார்த்தா நமக்கு ஒரு உண்மை புரியுங்க, பூமியோட வரலாறு நம்மளோட கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்குன்னு. அயோத்தியா மலைகள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் இயற்கை ஒரு புத்தகம், அதை படிச்சு கத்துக்கோங்க அப்படின்றது தான். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்கள் தரும் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு. கேட்டுடுவாங்க நேர்களே, தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

காமராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
1: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
0: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
3: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்தில் இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான் நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை

0: பேர்
1: லோகநாதன்.
0: எந்த ஊர் அண்ணா?
1: பட்டிப்பாடி நடூர் சார்.
2: இப்போ இங்கே மக்கள் விவசாயம் என்னென்ன விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க
1: சார்? மிளகு காப்பி இதை விட்டால் வேலை வந்து கூலி தொழில் தான். அடுத்த எஸ்டேட்டு தான் வேலைக்கு போய் ஆகணும். அது போனால் 10 ரூபா கிடைக்கும்.
2: ஸோ எஸ்டேட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும், என்ன சம்பளங்கள் கிடைக்கும்
1: சார்? காலையில் வந்து 8 மணிக்கே போயிடணும் சார். காலையில் 7 மணிக்கு போயிடணும். மேக்ஸிமம் பார்த்தோம்னா சாயந்தரம் 4:30 அனுப்பி விட்ருவாங்க. அது மேக்ஸிமம் பார்த்தோம்னா 389 ரூபா சார் சம்பளம். அவ்வளோதான் சார்.
2: நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க
1: சார்? நான் வந்து டிரைவர் சார்.
2: ஓகே. நான் இப்போ டிரைவிங் அப்படின்னா ஏற்காட்டில் டிரைவிங் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் கார் டிரைவ் பண்ணிட்ருக்கீங்களா இல்லை லாரி ஏதாவது அந்த மாதிரி?
1: கார் டிரைவர் தான் சார். எனக்கு ஒரு நாளைக்கு 700 ரூபா சார் சம்பளம். அவ்வளோதான். சாப்பாடு சொந்த சாப்பாடு.
2: ஓகேண்ணா. இப்போது இங்கே இந்த கிராமத்தில் மக்கள் வாழ்வாதாரத்துக்காக வேறு ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்காங்களா?
1: கண்டிப்பாக சார். இப்போ அந்த நூனில் வேலை கொடுத்தாங்க சார், அது இப்போ கொஞ்சம் நிறுத்திட்டாங்க. அது பெண்டிங் ஆகிப்பிச்சு. அப்புறம் இருக்கிற வேலை அப்படி செஞ்சுட்டு அப்படி இருக்காங்க. ஏதோ தோட்டத்துக்கு வேலை கூப்பிட்டதுனால ஒரு 300 சம்பளத்துக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க.
2: ஓகேண்ணா. இப்போ உங்கள் கிராமத்தில் என்ன பள்ளிக்கூட வசதிகள் இருக்குங்களா
1: சார்? பள்ளிக்கூடம் வசதி இருக்குது, ஆனால் இருக்கிற இடத்துல கட்ட மாட்டிருக்காங்க. சொந்த இடத்துல வந்து கட்டிட்டுருக்காங்க. நம்ம சொந்தமாக நிலம் வாங்கி போட்ட இடத்துல அவங்க கட்டிக்கிட்டு ஆக்கிரமிச்சிட்ருக்காங்க.
2: ஓகே. நீங்கள் வாங்கி வச்ச இடத்துல வந்துட்டு அவங்க
1: வாங்கி வச்ச இடத்துல அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க சார்.
2: ஓகேண்ணா. ஸோ இங்கே மருத்துவமனை வசதிகள் ஏதாவது?
1: கண்டிப்பாக இல்லை சார். ஏற்காடு தான் போயணும்.
0: எத்தனை கிலோமீட்டர்?
1: கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர்.
2: இப்போ எமர்ஜென்சி அப்படின்னா என்ன பண்ணுவீங்க?
1: ஏற்காடு தான் போயணும்னா சாக வேண்டி தான். போகிற வழியில் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
2: ஆம்புலன்ஸ்லாம் வருதா?
1: அதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் சார். டவர் இருந்துச்சுனா தான் ஃபோன் பண்ணி வர சொல்ல முடியும். ஏதோ சொந்த வண்டி இது வச்சு எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. கூட்டு போவோம். பாதி வழியில் முடிச்சுன்னா அப்படியே திருப்பி தான் வர முடியும். அந்த கம்ப்ளைண்ட் டவரை கம்ப்ளைண்ட் தான் சார். டவர் இல்லாத பிரச்சனை தான் சார். அங்கே நடுவருக்கு பொறுத்த வரைக்கும் டவர் இல்லாத பிரச்சனை தான்.
3: நேர்களே, ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு லோகநாதன் அண்ணா. இவ்வளோ விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school.
1: Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautifula design panna Sona Valiyappa Public School.
0: TPT Main Road, Junction, Salem. Contact 944259160.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா FM 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டிருக்கேன். நான் உங்க தருண். நம்ம நிகழ்ச்சியோட இந்த பகுதியில் ஏற்காடு மக்கள் பாடக்கூடிய பாடலை கேட்டு ரசிப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு செம்மணத்தம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய சின்னத்தாய் அப்படின்ற அக்காவோட பாடலை தான் கேட்க போகிறோம். வாங்க, அந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டுருவோம்.

ரொம்ப அருமையா இருக்குல்ல நேர்களே. சின்னத்தாயக்கா நாட்டுப்புற பாட்டு மட்டும் இல்லைங்க, கும்மி பாட்டு, தெருக்கூத்து நாடகங்கள்னு எல்லாத்துலேயுமே வந்துட்டு பூந்து விளையாடுறாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையாக வந்துட்டு நம்மளுக்காக இந்த பாடலை பாடி கொடுத்தாங்க. இந்த பாடலை பாடினதுக்காக அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தரவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க நேர்களே, தொடர்ந்து பேசலாம்.

0: ஜெயஸ்ரீ, நம்ம சேலத்துல எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுப்பா.
1: நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் கனி. நம்ம சேலத்துல டிஆர் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனில அகாடமிக் கவுன்சிலர் வாய்ஸ் ப்ராசஸருக்கு வேகன்ட் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவும் இருக்காம். டைமிங் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும்.
0: அப்படியா? அவங்க நம்பர் சொல்லுப்பா.
1: 7070708252. உடனே கால் பண்ணு.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதிரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் எப்பயுமே ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பீசிஸை பற்றி தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு லாண்டனா பக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பூச்சியை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு தெரியாமல் பெரிய சேதம் விளைவிக்கக்கூடிய ஒரு சின்ன பூச்சி தாங்க இந்த லாண்டனா பக். இது இதோட அளவில் வேணால் சின்னதாக இருக்கலாம், ஆனால் இதோட தாக்கம் ரொம்ப பெருசுங்க. இது பல வகை தாவரங்களை, லாண்டானா, சிட்ரஸ், அலங்கார தாவரங்கள் எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு தீங்குயிரி தான். இதை நம்ம ஏற்காட்டில் பதிவு செஞ்சுருக்காங்க. இதோட தோற்றம் எப்படி இருக்கும் தெரியுமா? சுமாராக 1.5 மில்லிமீட்டர் அளவு இருக்கும். உடலுக்கு மேலே வெள்ளை மெழுகு மாதிரி மூடப்பட்டிருக்கும். பின்னால் நீண்ட மூட்டை பை மாதிரி இருக்குங்க. இதை பார்த்தா ஒரு சின்ன காட்டன் பீஸ் மாதிரி தெரியும். இதோட வாழ்க்கை சுழற்சி, அதாவது இளம் பூச்சிகள் 3 வளர்ச்சி நிலைகளில் இருக்கும். எல்லாமே மெழுகால் மூடப்பட்டிருக்கும். ஆண் பூச்சிகள் இருக்கிறது கொஞ்சம் அரிதான விஷயமாகவே இருக்குங்க. இது ஒரு ப்ரிமிட்டிவ் ஸ்கேல் இன்செக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உடலுக்குள்ள பாக்டீரியாவை வச்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு விசித்திரமான உயிரி. இந்த பூச்சி என்ன பண்ணும் தெரியுமா? தாவரத்தோட ஃப்ளோயம், அதாவது உணவு சத்தை உறிஞ்சிடும். தாவரத்தோட வளர்ச்சியை குறைக்கும். ஹனிட்யூ அப்படின்ற ஒட்டு தாவரத்தை வெளியிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? கரும்பூஞ்சை வளர்ச்சி அடையும். இலைகள் கருப்பாக மாறும். தாவரம் பலவீனமாயிடும். இது உலகம் முழுசுமே, ஆப்பிரிக்கா, ஆசியா, அமெரிக்கா மற்றும் பசுமை குடில்களில் பரவலாக இருக்குங்க. இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்? இது தாங்க சுவாரஸ்யமே. சாதாரண பூச்சிக்கொல்லிகள் வேலை செய்யாது. ஏன்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய மெழுகு பாதுகாப்பு அதுக்கு கவசமாக இருக்குது. ஆனால் இயற்கை தீர்வு இருக்குங்க. ஒரு கொன்றுண்ணி வண்டு. இந்த வண்டு இந்த பூச்சியை சாப்பிட்டு கட்டுப்படுத்துது. அது என்ன வண்டு தெரியுமா? ஹைப்ராபீஸ் பான்த்ரீனா அப்படின்றது தாங்க. அப்புறம் இந்த பூச்சி நமக்கு என்ன விஷயத்தை சொல்லி கொடுக்குது தெரியுமா? இயற்கையிலேயே பிரச்சனைக்கு தீர்வு இருக்குன்றத சொல்லுது. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா சூழ்நிலையை காக்க முடியும். இந்த சின்ன லாண்டனா பூச்சி நமக்கு சொல்லக்கூடிய இன்னொரு பாடம், சின்ன வடிவங்களையும் கவனிக்கலை அப்படின்னா பெரிய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றது தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி, மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஆஸ்திரேலியாவோட நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்துக்கு வடக்கு மேட்டு நிலங்களில் வாழ்ந்த ஒரு தனித்துவமான பழங்குடி மக்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க யார் அப்படின்னா அனேவான் மக்கள். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான், அவங்க தருந்தாங்க. அனேவான் அப்படின்னா அனேவான் அப்படின்னுமே இந்த அனேவான் மக்களை கூப்பிடுவாங்க. பெரிய நிலப்பரப்பில் பரவி இருந்தாங்கங்க இவங்க. மலைகள், பீடபூமிகள் மற்றும் இயற்கை வளங்கள் நிறைந்த இடங்களில் அவங்களோட வாழ்க்கையை வடிவமைச்சாங்க. மொழியை பற்றி பேசணும் அப்படின்னா அனேவான் மக்கள் நாகன்யாவானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழியை பேசுனாங்க. இந்த மொழி ஒரு காலத்தில் தனித்துவமானதாக இருந்ததுங்க. ஏன் தெரியுமா? பக்கத்தில் இருக்கக்கூடிய மொழிகளோட இதுக்கும் ஒற்றுமை இல்லை அப்படின்ற மாதிரியே தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? முதல்ல இருந்து சில எழுத்துக்கள் காலப்போக்கில் மறைஞ்சதுனால தான் அது வேறுபட்டதாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் 100க்கும் மேற்பட்ட ஒத்த சொற்கள் மற்ற மொழிகளோடு இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க. அனேவான் மக்களோட நிலப்பரப்பு சுமாராக 8300 சதுர கிலோமீட்டர். நியூ இங்கிலாந்து பீடபூமி முழுசாக மலைத்தொடர்கள், பள்ளத்தாக்குகள், இது எல்லாமே அவங்களோட வாழ்க்கையோட ஒரு பகுதியாக இருந்ததுங்க. சமூக அமைப்புமே ரொம்ப சுவாரஸ்யமானது. அவங்களுக்குன்னு பல குழுக்கள் இருந்ததுங்க. திருமண முறையில் கூட ஒரு ஒழுங்கு இருந்தது. சில குறிப்பிட்ட குழுக்கள் ஒன்றோட ஒன்று மட்டும் கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இது சமூக சமநிலையை பாதுகாக்கிறதுக்காக உதவுனதுங்க. ஆனால் வரலாறு கொஞ்சம் கஷ்டமானது. 1900களோட தொடக்கத்தில் அனேவான் மக்கள் பல இடங்களில் சிதறி வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுங்க. சிலர் அடிப்படை வசதிகளே இல்லாத இடங்களில் வாழ்ந்தாங்க. 1960 மோசமான சூழ்நிலைகள்னால குழந்தைகள் உயிரிழந்த சம்பவங்களும் நடந்தது. அதுக்கப்புறம் அரசு உதவி செஞ்சது. அவங்களுக்கு புதிய குடியிருப்புகள் அமைக்கப்பட்டது. இப்படி சவால்களை சந்தித்தாலும் அவங்க தங்களோட அடையாளத்தை இழக்கலைங்க. இவங்களோட மொழியில் சில சுவாரஸ்யமான சொற்களுமே இருக்குது. கியாயா அப்படின்னா உணவுன்னு அர்த்தம், ஜார்வான்பா அப்படின்னா குளிர்காலம் அப்படின்னு பல சொற்கள் இருக்குங்க. இந்த கதையில் ஒரு முக்கியமான உண்மை இருக்குது. மொழி மாறலாம், வாழ்க்கை மாறலாம், ஆனால் மரபு மட்டும் மறையவே மறையாது. அனேவான் மக்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும் நம்ம அடையாளத்தை காப்பாற்றுறது முக்கியம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, இதோடு இன்றைய நிகழ்ச்சி முடியுது. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன எஃப்எம்என் 9787 7007 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப்க்கு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி, மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து. டாடா பை பை நேயர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்க கூட நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில். தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இன்றைக்கி நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, பிரேம்குமார். 2018 சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறாரு, ட்ரைனிங் முடிஞ்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவர் பிறந்து வளர்ந்தது தூத்துக்குடி பக்கத்தில், திருநெல்வேலி மாவட்டம். அங்கே வந்து ஒரு சின்ன கிராமம். இவருடைய பள்ளி பருவம் அப்படின்றது அங்கே தான் வந்து இருக்குது. அவங்க அப்பா ஒரு வாட்ச்மேனாக, நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குற ஒரு வாட்ச்மேனாக வந்திருக்காரு. அம்மா ஒரு டெக்ஸ்டைலில் லேபராக வந்திருக்காங்க. அவங்க அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணி இவரையும் இவங்க தம்பியையும் வந்து நல்லா படிக்க வைக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க. இவர் வந்து 10வது படிக்கிற வரைக்கும் என்ன நினச்சார் அப்படின்னா, 10வது நம்ம படித்து முடிச்சுட்டு அது வரைக்கும் அவருக்கு வந்து பெருசாக ஒரு எந்த ஒரு ஆசையும் இல்லை. அவர் என்ன நினச்சார் அப்படின்னா, ஆர்மிக்கு போகணும் அப்படின்னு வந்து நினச்சார். ஏன் அப்படி நினச்சார் அப்படின்னா, ஆர்மிக்கு போனால் ஓரளவுக்கு நல்ல சேலரி கிடைக்கும், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு அவருக்கு. அதே மாதிரி எனக்கு சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்மி போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருந்துச்சு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருந்துச்சு. எல்லாருக்குமே அந்த பள்ளி பருவத்தில் ஒரு எய்ம்னு ஒன்று இருந்திருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது, நீங்கள் பள்ளி பருவத்தில் இந்த மாதிரி நான் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்த, நீங்கள் நினச்ச ஒரு விஷயத்த நீங்கள் வந்து நம்ம நிலைய எனக்கு மெசேஜ் பண்ணலாம். பிரேம்குமார் அவர் வந்து ஆர்மிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. 10வது வந்து படிக்கிறாரு. 10வது வந்து படித்து முடித்ததும் பார்த்தீங்க அப்படின்னா, 10th பார்த்தீங்க அப்படின்னா அவர் 95% வந்து மார்க் எடுக்கிறாரு, ஸ்கூல்லையே ஃபஸ்ட்டு மார்க். அதனால் அங்கே இருந்த டீச்சரால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ நல்லா படிக்கிற, 11th 12th தொடர்ந்து படி, உனக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. அதனால் வந்து இவரும் வந்து 11th படிக்கிறாரு. 11th 12th வந்து படித்து முடிச்சுட்டு 12th பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப அதிகமான ஒரு மார்க் வந்து எடுக்கிறாரு, 91% வந்து மார்க் எடுக்கிறாரு. அவர் 10th வரைக்கும் என்ன நினச்சார் அப்படின்னா, 10th முடிச்சதும் ஆர்மிக்கு போகணும், அதுதான் அவருடைய அதிகபட்ச கனவாக இருந்தது. தொடர்ந்து வந்து படிக்கணும் அப்படின்னு அவருக்கு வந்து எய்ம் இல்லை. ஆனால் அவர் நல்லா படித்ததுனால அவங்க டீச்சர் சொல்லி தொடர்ந்து வந்து அவர் படிச்சுக்கிட்டே இருந்தார். 12th அதிக மார்க்கு, கட் ஆஃபே வந்து இவருக்கு ரொம்ப நல்ல மார்க் இருந்துச்சு. தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது சூப்பரான ஒரு பாடல். ஒரு பாடல் இல்லைங்க, ரெண்டு பாடல். பாடலை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
1: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
3: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.

ஹலோ சேலம் மக்களே, திஸ் இஸ் பிரபாகரன் ஃப்ரம் தருமபுரி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம் மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் கூட. இன்றைக்கி நான் யாரை பற்றின ஒரு கதையை வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, பிரேம்குமார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி கிளியர் பண்ணி அவர் வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ட்ரைனிங் முடிஞ்சு அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. 12th நல்ல ஒரு மார்க் வந்து எடுத்ததுனால, அதாவது 91% எடுத்ததுனால கட் ஆஃப் வந்து

இந்த காலேஜில் படித்து இன்ஜினியரிங் 4 வருஷம் முடிக்கிறப்ப இந்த பயத்தை, இந்த தாழ்வு மனப்பான்மையை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்சிசியில் சேர்றாரு. அவருடைய தலைமை பண்பை வளர்த்துக்கிறாரு. டெய்லி லைப்ரரிக்கு விடாமல் தொடர்ச்சியாக வந்து போயிட்டே இருக்காரு. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் கிடைக்கும் போதெல்லாம் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கிறார். எதுக்கு அப்படின்னா, அவருடைய இங்கிலீஷ் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக. அவருக்கு அதுக்கப்புறமா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. தேர்ட் இயர் வந்து முடிக்கிறப்ப வாழ்க்கையில் சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஃபைனல் இயர், ஃபைனல் இயரில் எல்லாருக்குமே வந்து அந்த ஃபைனல் இயர் படிக்கும்போதும் சரி, படித்து முடித்த உடனேயும் சரி, ஒரு கேள்வி வந்து இருக்கும், அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. அந்த கேள்வியே அப்போ தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். அவருக்குமே அதே மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு, அடுத்து என்ன பண்ண போகிறோம். பிளேஸ்மெண்ட், ஏதோ ஒரு வேலைக்கு வந்து போயிட்டு வேலைக்கு வந்து போகலாமா, வீடு வேலை அப்படின்னு வந்து இருக்கலாமா, இல்லை யாருக்காவது மற்றவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, சேவை பண்ணுற மாதிரி ஏதாவது நம்ம வந்து வேலை பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கு அப்போ தான் வந்திருக்கு. அப்போ அவர் தேர்ந்தெடுத்தது என்ன அப்படின்னா, பிளேஸ்மெண்ட்டை அவர் வந்து தேர்ந்தெடுக்கலை. அதாவது ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் தேர்ந்தெடுக்கலை. ஆனால் அந்த டைமில் அவர் தேர்ந்தெடுத்தால் மட்டும் போதுமா, அவங்க அப்பா அம்மா தான் இவரை படிக்க வச்சது, அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கணும் இல்லையா. அதுவும் அவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா, ஒரு பெரிய சேலஞ்சாக அந்த சமயத்தில் வந்து இருந்திருக்கு. தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் மான்பாலி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிட்டு இருக்கேன் உங்க கூட. இன்னைக்கு யாரை பத்தின ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, பிரேம்குமார் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிச்சுட்டு அவர் வந்து ஒர்க்கில் இருக்கார். நிறைய தேடல்கள் அவருக்கு வந்து வந்துச்சு. எப்போ அப்படின்னா, அவர் வந்து காலேஜ் முடித்த உடனே அப்போ இவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குது. இவருமே வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பற்றி அப்போ தான் வந்து கேள்விப்படுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து படிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் நிறைய படித்து தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த துறை மூலமா மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அவர் எதிர்பார்த்தது அதுதான். காலேஜ் முடித்த உடனே அவருக்கு வந்து ரெண்டு ஆப்ஷனை வந்து அவர் வைக்கிறாரு, அவர் முன்னாடி அவரே வைக்கிறாரு. ஒன்று பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகிட்டு ஏதாவது வேலைக்கு போயிட்டு வீடு வேலை அப்படி இருக்கலாமா, இல்லை ஏதாச்சும் மற்றவர்களுக்கு ஒரு சேவை பண்ணுற மாதிரி ஏதாவது வேலையை தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் சிவில் சர்வீஸ் அவங்க நண்பர் அறிமுகப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் தெரிஞ்சு அதை பற்றி நிறைய படித்து இன்ஸ்பிரேஷன் ஆகி இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இது மூலிமா மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படின்னு ஆழமாக நம்புகிறாரு. அவர் பிளேஸ்மெண்ட் வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு. சிவில் சர்வீஸ் தான் நம்ம வந்து படிக்க போகிறோம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அப்போ இவர் மட்டுமே அந்த முடிவை எடுக்க முடியாது இல்லையா. அதனால் அப்பா அம்மா கிட்டே எப்படியாவது சொல்லி அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சென்னையிலேருந்து அவருடைய வந்து ஊருக்கு போகிறாரு. அப்பா அம்மாவை பார்த்து கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நான் வந்து படிக்கிறேன், பிளேஸ்மெண்ட்லாம் நான் வந்து போகல, அதில் எனக்கு பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக வந்து இருக்குது, என்னடா நம்ம வந்து பேங்கில் கடன் வாங்கி படிக்க வச்சோம், இப்போ ஏதாவது வேலைக்கு போனால் தான் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும், இப்படி வந்து சிவில் சர்வீஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறானே அப்படின்ட்டு அவங்களுமே வந்து யோசிக்கிறாங்க. அப்புறம் இவர் வந்து ரொம்ப அதிகமாக கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து சம்மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு தயாராகிறாரு. ஆனால் இவர் என்ன தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு ஆரம்பத்தில் நினச்சாலும் எடுத்த உடனே அவர் வந்து அந்த ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். நிறைய அட்டம்ப்ட் அவருக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க உங்க கூட. இன்னைக்கு நான் யாரை பத்தின ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, பிரேம்குமார் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்னைக்கு ஜாப்ல இருக்க ஒருவருடைய ஒரு கதையை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவரு 12th முடிச்ச உடனே காலேஜ் வந்து ஜாயின் பண்றாரு, இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் முடிச்ச உடனே நம்ம வந்து நார்மலாக ஒரு வேலைக்கு போக வேணாம், தொடர்ந்து சிவில் சர்வீஸ் படிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சம்மதம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் அவங்க அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கிட்டு ஊர்லேருந்து சென்னைக்கு வந்து படிக்கிறதுக்கு வராரு. 6 மாதம் படிச்சுட்டு இருக்காரு. ஆனால் அங்கே சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் அவர் வந்து வேலைக்கு எதுவும் போகல, படிக்கிறதுக்காக அங்கே இருக்காரு. தங்கிறதுக்கு அவர் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு பார்த்தா மாதம் 1000 ரூபா அவருக்கு வந்து செலவாகுது. அவருக்கு வந்து வீட்டில் வந்து இப்போ ஒரு வேலைக்கு போகாமல் இருக்கார் இல்லையா, வீட்டில் வந்து ஏற்கனவே அவர் வந்து கடன் வாங்கி தான் வந்து படிக்க வச்சுருக்காங்க. அதனால் வீட்டில் பணம் கேட்குறதுக்கும் இவருக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. மாதம் மாதம் 6000 வந்து அவங்களும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவருக்கு வந்து ஒரு கில்ட்டியாக இருக்குது, எத்தனை டைம் நம்ம வந்து வீட்லேயே வாங்கிட்டு இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து படிச்சுட்டே இருக்காரு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, என்னென்ன செலவுலாம் இருக்கோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாரு, சாப்பாடை கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால் இவருக்கு வந்து உடம்பு கெட்டு போகுது. படிக்கணும் படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்காரு, இது மாதிரி ஆகும் உடம்பு அவர் கெட்டு போகுது. அதுக்கப்புறம் வீட்டில் தொடர்ந்து பணம் வாங்கணுமா அப்படின்ற குற்ற உணர்வும் வந்து அவருக்கு வருது. அதனால் நம்ம இங்கே படித்தா என்ன, ஊரில் படித்தா என்ன அப்படின்னு ஒரு முடிவெடுத்து சென்னையிலேருந்து அவருடைய சொந்த ஊருக்கு வந்து போகிறாரு. அவர் என்ன நினச்சார் அப்படின்னா, சுய ஒழுக்கமாக இருந்தால் எங்கே வேணால் படிக்கலாம், நம்ம இங்கேயும் படிக்கலாம் ஊரில் படிக்கிறதும் படிக்கலாம், அதாவது இங்கேயும் நம்ம படிக்க தான் போகிறோம் ஊரில் போனாலும் படிக்க தான் போகிறோம் அப்படின்னு ஊருக்கு வந்து போகிறாரு. 2014 அந்த முதல் எக்ஸாம் எழுதுறாரு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 7,00,000 பேர் எழுதுகிறாங்க, அதில் 15,000 பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, அதில் வந்து செலக்ட் ஆகிருக்காரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம், அதில் வந்து இவர் கிளியர் பண்ணல, அப்படியே வந்து போகுது, 1 வருஷம் டைம் ஆகுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு வந்து தம்பி இருக்காங்க இல்லையா, அந்த சமயத்தில் தம்பி வந்து படிச்சுட்டு இருக்காங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க. வீட்டில் கொஞ்சம் பொருளாதார கஷ்டமும் வந்து இருக்குது, ஏதாவது வேறு வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. சரி வேலைக்கு போயிட்டே நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு எழுதுறாரு. ஸ்டேட் பேங்க்கில் கிளர்க்காக வந்து ஜாயின் பண்ணுறாரு. பேங்க் வேலை அப்படின்றப்ப அதிக மணி நேரங்கள் வேலை, காலையில் 8 மணிக்கு இவர் வந்து வேலைக்கு கிளம்புவார், திரும்ப வீட்டுக்கு வரத்துக்கு 1-8 மணி ஆகும். பஸ்ஸில் கூட வந்து படிச்சுக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை அப்படின்றது போயிட்டே இருந்துச்சு. தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க அவங்க கூட. இன்னைக்கு நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில பிரேம்குமார் அவருடைய ஒரு கதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் பாத்தீங்க அப்படின்னா, சரி அப்படி வேலைக்கு போயிட்டு படிக்கலாம், பொருளாதார சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போகிறாரு. ஸ்டேட் பேங்க்கில் ஒரு வேலை கிளர்க்காக 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் படிச்சிருக்காரு. எப்போ அப்படின்னா, காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டு நைட் 8 மணி ஆகும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது டைமு. அப்புறம் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 3 மணி நேரம் படிப்பார். அதுக்கப்புறமா காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 2 மணி நேரம் வந்து படிப்பார். அதே மாதிரி பஸ்ஸில் போகிற டைமிங், அந்த டைமிங்லேயும் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தார். நியூஸ் பேப்பர் படிப்பார். இப்படி கிடைக்கிற டைமெல்லாம் படிப்பு படிப்பு படிப்பு. சனி ஞாயிறு அப்படின்னா கிட்டத்தட்ட 14 மணி நேரம் வந்து படிப்பார். இப்படி 2015 அவர் வந்து திரும்பவும் ஃபஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறாரு. அடுத்து மெயின்ஸு, அது வந்து கிளியர் பண்ண முடியல. அடுத்து திரும்பவும் வந்து முயற்சி பண்ணுறாரு, நிறைய எஃபோர்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு அவருக்கு வந்து தோணியிருக்கு. அதனால் அவர் பார்த்துட்டு இருந்த அந்த வேலையை விட்டுட்டு ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறார். ஒரு அகாடமியில் ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. 3வது முறையாக முயற்சி பண்ணுறாரு, அதில் வந்து செலக்ட் ஆகிறாரு. 15,000 பேரில் ஒருத்தராக செலக்ட் ஆகிறாரு. அடுத்து நேர்முக தேர்வு, இன்டர்வியூக்கு வந்து டெல்லி வந்து ஃப்ளைட்டில் போகிறாரு. ஒரு மிகப்பெரிய கனவு அவருக்கு இருக்குது, நம்ம வந்து செலக்ட் ஆகிரும் அப்படின்னு. அந்த இன்டர்வியூ ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறமா திரும்ப அடுத்த முயற்சி பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதாவது ஆனால் மனதளவில் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு தகுதி இல்லையா அப்படின்ற நிறைய கேள்வியெலாம் அவருக்கு அந்த சமயத்தில் வந்திருக்கு. அடுத்ததாக திரும்பவும் வந்து முயற்சி பண்ணுறாரு, முதல் எக்ஸாம் பாஸ் பண்ணுறாரு, அடுத்து மெயின்ஸ் பாஸ் பண்ணுறாரு. அடுத்த முறை நேர்முக தேர்வுலையும் அவர் வந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போகும்போது அதே கனவோடு போயிட்டு அவர் வந்து தேர்ச்சி பெறாரு. ரிசல்ட் வருது, 1 வாரத்தில் ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட்டை பிடிஎஃப்பில் இவருடைய பேரை பார்த்ததும் இவருக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்து இருந்திருக்கு. அதாவது இவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு 23 வருஷம் அவங்க பண்ண தியாகத்துக்கும், இவர் பல வருடங்கள் வந்து வேலைக்கு போகாமல் சின்ன சின்ன வேலைகளுக்கு வந்து போயிட்டு படித்ததுக்கான ஒரு வேல்யூ கிடைச்சதா அந்த ஒரு சமயத்தில் உணர்ந்தார். மக்களுக்கு சேவை செய்யணும், அதாவது மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அவர் முடிவெடுத்தார். அதே மாதிரி அவர் சேவை செய்கிறதுக்கான ஒரு வேலையும் வந்து அவர் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். பல வருட அவருடைய போராட்டங்களுக்கு அப்புறமா, அவங்க அப்பா அம்மாவுடைய தியாகங்களுக்கு அப்புறமா. கண்டிப்பாக இவருடைய கதை எல்லா இளைஞர்களுக்குமே பெரிய ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இவருடைய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். இப்போ ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, இந்த பாடலை தொடர்ந்து நானும் வந்து கிளம்புறேன். மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பாய் பண்ணியர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.